ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 25 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 1 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை கேட்கலாம், ராகம் சக்கரவாகம்.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 104. உழவு முதல் குறள். குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பொருள் சுழலும் உலகம் பல தொழில்களை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் உழவு தொழிலே தலைமையானது. குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 104. உழவு முதல் குறள். குறள்

காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 எனதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்படக் கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள்.

0: ஏழு மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் உணவே உன்னதம். எட்டு 8:15 தமிழில் செய்திகள், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம், தலைப்பு உங்கள் குடும்பத்தின் சிறப்பு, 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்கள், இதுவரை இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: இணைத்தாலும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக

0: சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு, பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பன்னுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒல்காப்புகள் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ், பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு, எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது, பசலை உணியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும்போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம், பக்தி பாடல்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:40.

நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 95 சதவிகிதமாகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 75 சதவிகிதமாகவும் இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.

காடு இனவரித்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்கள் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: मोदी जी ये निर्माण
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: इन திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்,

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண்துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்

0: ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு

200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டிஎஃப்எம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தொல்கதைகள் நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களிடம் என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
3: நீலகிரியில் வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகளில் வந்து இன்னைக்கு வந்து
4: தேன் குறித்த ஒரு கதை. இந்த தேன் குறித்த கதைக்காக நான் வந்து பயணப்படுறேன். இங்கிருந்து

0: இதில் தான் எனக்கு கிடைக்க முடிஞ்சு. அப்போது தேன் நிறையா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டோன்னா தேன் கொடுத்தாங்க சுவைக்கிறதுக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ பேசும்போது தேன் வந்து ஒரு அற்புதமான பொருள், நிறைய மலர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய பேரோட உழைப்பு, தேனீக்களோட உழைப்பை சொன்னார். தேனீக்கள் இல்லாமல் வந்து நம்ம உலகமே இருக்காதுன்றது வந்து நியதி. தேனீக்கள் உண்மையாக இருக்குவாங்களாம், கடுமையாக உழைப்பாங்களாம், ஒற்றுமையாக இருக்குவாங்களாம், கூட்டு முயற்சி இருக்குமா, இது அத்தனை விஷயமும் சேர்ந்து நல்ல எண்ணங்களோடு சேர்ந்து தேன் கூட்டில் கொண்டு போய் தேனி வைக்குமா. அற்புதமான ஒரு மொத்த மனிதர்களோட உழைப்பு, தேனீக்களோட உழைப்பை வந்து நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணுனாக்கா தேன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை வந்து அப்படியே எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு பறவை, இவர்களோட பறவை ஜுவல்லரான்ற பறவை, அந்த ஜுவல்லரா பறவை தேன் சாப்பிட்டுட்டு அது மகிழ்ச்சியில பாடினா தான் இவங்க தேன் அறுவடைக்கே செல்வாங்களாம். தேனீக்கள் எவ்வளவு வாழ்வில் முக்கியம், தேன் மூலயமா நமக்கு எவ்வளவு நல்ல எண்ணங்கள் வருது. அவரு சொல்லும் போது நீங்க தேன் சாப்பிடும் போது நல்ல எண்ணங்கள் வரும், உங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியா இருக்கும், இத்தனை பேரோட உழைப்புல கிடைச்ச ஒரு பொருளை வந்து அடுத்தவர்களுக்கு பரிசளிக்கணும்னாக்கா தேன் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஐயா சொன்னது வந்து என் வாழ்வில் வந்து தேன் இன்றியமையாது. யாருக்காவது பரிசளிக்கணும்னாக்கா தேனை பரிசளிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு அழகான செவிவழி கதை. இவங்கெல்லாம் வந்து அவங்க மூதாதையர் சொல்லுவாங்களாம் இந்த கதைகள்லாம் இப்படி தேனெல்லாம் பரிசா கொடுக்கணும், ஜுவல்லராக்கு நன்றி சொல்லணும். ஜுவல்லரான்றது ஒரு பறவை, அந்த பறவை தேன் அறுவடைக்கு தேனெல்லாம் ரெடி ஆயிடுச்சுனாக்கா அந்த இவங்களுக்கு வந்து சொல்லுமா அந்த பறவைக்கு நன்றி சொல்லணும். யாருக்காச்சும் வெளியூருக்கு போகும்போது கூட தேனை பரிசா கொடுக்கணும். அது ஏன் பரிசா கொடுக்கணும்னாக்கா தேனீக்கள் போல வாழணும், கடுமையாக உழைக்கணும், அன்பை கொடுக்கணும், கூட்டு முயற்சியோட இருக்கணும், ஒற்றுமையா இருக்கிறது, அப்புறம் எவ்வளோ கடுமையா உழைச்சாலும் இனிமையா பேசணும், இனிமையை மட்டுமே கொடுக்கும் அந்த தேனி போல வாழணுன்ட்டு ஒரு அழகான கதை மூலமா இவங்க வந்து அந்த மந்தரைன்னு இடத்துல உட்காந்து இவங்க சொன்னதாக வந்து எனக்கு இந்த கதையை சொன்னாரு. இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: பண்டைய பழங்குடி மக்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் கதைகள், நம்பிக்கைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்த கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உதகை வானொலி நிலையத்திற்கு நன்றி, வணக்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்.
3: நேரம் 7 மணி.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
6: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி, அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
7: போனிக்ஸிலிருந்து இந்தியன் ஒப்பீனியனின் முதல் இதழை வெளியிடுவது எளிதான காரியமாகவே இல்லை. இரு முன்னெச்சரிக்கையான காரியங்களை நான் செய்யாது இருந்திருப்பேனாயின் முதல் இதழை நிறுத்திவிடவே நேர்ந்திருக்கும், அல்லது வெளியாவது தாமதப்பட்டிருக்கும். அச்சு இயந்திரத்தை ஓட்ட ஒரு எஞ்சின் வைத்து விடுவது என்ற யோசனை எனக்கு பிடிக்கவில்லை. விவசாய வேலையும் கையினாலேயே செய்ய வேண்டியிருக்கும். ஓரிடத்தில் அச்சு இயந்திரமும் கையினாலேயே சுற்றப்படுவதாக இருப்பதே அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த யோசனை சரியானதாக தோன்றது போகவே ஓர் எண்ணெய் எஞ்சினை அமைத்தோம். எஞ்சின் சரியாக வேலை செய்யாது போனால் உடனே செய்வதற்கான வேறு ஏற்பாடும் தயாராக இருக்கட்டும் என்று வெஸ்டுக்கு யோசனை கூறியிருந்தேன். ஆகவே கையினால் சுற்றக்கூடிய ஒரு சக்கரத்தையும் அவர் தயார் செய்து வைத்திருந்தார். பத்திரிகையின் அளவு தினப்பத்திரிகையின் அளவாகவே இருப்பது போனிக்ஸ் போன்ற ஒதுக்குப்புறமான இடத்திற்கு வசதியானதல்ல என்று யோசிக்கப்பட்டது. அவசர நிலைமை ஏற்பட்டால் ட்ரெடில் அச்சு இயந்திரத்திலேயே பத்திரிகையை அச்சிட்டு விடுவதற்கு சௌரியமாக

இருக்கட்டும் என்பதற்காக பத்திரிகை புல்ஸ்காப் அளவுக்கு குறைக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் பத்திரிகை வெளியாவதற்கு முன்னால் நாங்கள் இரவில் வெகு நேரம் கண் விழிக்கும்படி ஆயிற்று. இளைஞர்களும் கிழவரும் ஒவ்வொருவரும் பத்திரிகை தாள்களை மடிக்க உதவ வேண்டியிருந்தது. வழக்கமாக இரவு 10 மணிக்கு மேல் 12 மணிக்குள் வேலையை முடிப்போம். ஆனால் முதல் நாள் இரவு என்றுமே மறக்க முடியாதது. பக்கங்களை முடுக்கியாயிற்று. இயந்திரமோ வேலை செய்ய மறுத்துவிட்டது. எஞ்சினை முடுக்கி அதை ஒட்டி கொடுப்பதற்காக டர்பனிலிருந்து ஓர் என்ஜினியரை தருவித்து வைத்திருந்தோம். அவரும் வெஸ்டும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தார்கள். ஆனால் ஒன்றுமே பயன்படவில்லை. எல்லோருக்கும் ஒரே கவலையாகிவிட்டது. எல்லா முயற்சியும் முடியாது போய் கடைசியாக கண்களில் நீர் வழிய வெஸ்ட் என்னிடம் வந்தார். என்ஜின் வேலை செய்யாது, உரிய காலத்தில் பத்திரிகையை நாம் வெளியிட முடியாது என்றே அஞ்சுகிறேன் என்றார். அதுதான் நிலைமை என்றால் இதில் நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை. கண்ணீர் விட்டு ஒரு பயனும் இல்லை. மனித பிரயத்தனத்தில் சாத்தியமானதை எல்லாம் செய்வோம். கைச்சக்கரம் இருக்கிறதல்லவா என்று அவருக்கு ஆறுதல் அளித்து சொன்னேன். அதை சுற்றுவதற்கு நம்மிடம் ஆட்கள் எங்கிருக்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அந்த வேலையை செய்வதற்கு நாம் போதாது, 4 பேராக மாற்றி மாற்றி சுற்ற வேண்டும். நம் ஆட்களோ களைத்து போயிருக்கின்றனர் என்றார். கட்டிட வேலை இன்னும் முடிந்துவிடவில்லை. ஆகையால் தச்சர்கள் அந்த வேலையை செய்து வந்தனர். அவர்கள் அச்சுக்கூடத்திலேயே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை சுட்டிக்காட்டி, இந்த தச்சர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியாதா? நமக்கு இரவு முழுவதும் வேலை இருக்கும். இந்த உபாயம் நமக்கு பாக்கியாகவே இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றேன். தச்சர்களை எழுப்ப எனக்கு தைரியமில்லை. நம் ஆட்களோ உண்மையில் மிகவும் களைத்து போயிருக்கின்றனர் என்றார் வெஸ்ட். சரி, அவர்களோடு நான் பேசிக்கொள்கிறேன் என்றேன். அப்படியானால் வேலையை முடித்து விடுவது சாத்தியமே என்றார் வெஸ்ட். தச்சர்களை எழுப்பினேன். ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டேன். அவர்களை வற்புறுத்த வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. அவசரத்திற்கு எங்களை கூப்பிட்டுக் கொள்வதற்கில்லை என்றால் நாங்கள் இங்கே இருந்துதான் என்ன பயன்? நீங்கள் கொஞ்சம் இளைப்பாருங்கள். சக்கரத்தை சுற்றும் வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அது எங்களுக்கு சுலபம் என்றார்கள். எங்கள் சொந்த ஆட்களும் தயார்

0: எல்லோரும் மகிழ்ச்சியடைந்தோம். ஆரம்பத்தில் காட்டிய இந்த பிடிவாதம் பத்திரிகை ஒழுங்காக வெளியே வந்து கொண்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியது. போனிக்ஸில் சுயபலத்தில் நிற்கும் சூழ்நிலையும் உண்டாக்கியது. வேண்டுமென்றே எஞ்சினை உபயோகிப்பதை நாங்கள் நிறுத்திவிட்டு ஆள்பலத்தை கொண்டே வேலை செய்த சமயமும் உண்டு. போனிக்ஸில் குடியேறியிருந்தவர்களின் தார்மீக குணம் உச்சநிலைக்கு எட்டியிருந்த சமயமே அது என்பது என் கருத்து. போனிக்ஸில் நான் குடியேற்றத்தை ஆரம்பித்துவிட்ட போதிலும் அங்கே நான் நிரந்தரமாக வசிக்க முடியாமல் இருந்தது. எப்பொழுதும் எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. நாலாவட்டத்தில் வக்கீல் தொழிலிலிருந்து விலகி இக்குடியேற்றத்தில் வசித்து என் உடல் உழைப்பினால் என் ஜீவனத்திற்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொண்டு போனிக்ஸ் பூரணத்துவத்தை அடைய நான் செய்யும் சேவையின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆரம்ப எண்ணம். ஆனால் அது நிறைவேறவில்லை. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்பதை அனுபவத்தில் கண்டிருக்கிறேன்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: ஜேட்டாலால் காந்தி என்பவர் ஆச்சாரிய கிருபாளனி எழுதிய கட்டுரைகளை தொகுத்தார். அதை நூலாக வெளிக்கொண்டு வர முயற்சித்தார். நூலுக்கு காந்தி முன்னுரை வழங்கினால் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும் என்று நம்பினார் அந்த தொகுப்பாசிரியர். அது விஷயமாய் காந்தியை அவர் அணுகிய போது முன்னுரை வழங்க காந்தியும் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஜேட்டாலாலின் துரதிருஷ்டமோ என்னவோ, முன்னுரை எழுதுவது தள்ளிக்கொண்டே போயிற்று. ஜேட்டாலாலுக்கு வருத்தம். அது பற்றி காந்தியிடம் மீண்டும் நேரில் கேட்டுவிடுவது என்று தீர்மானித்தார். அதற்கு முன் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். அப்போது காந்தி உடல் நலமில்லாமல் படுத்திருந்தார். எனவே காந்திக்கு தெரியாமல் மகாதேவ தேசாய் தாமே கடிதத்திற்கு பதில் எழுதினார், பாபுவை இப்போது தொந்தரவு செய்யாதீர்கள் என்று. ஜேட்டாலாலுக்கும் அது சரியின்றே பட்டது. தாம் அவ்வாறே நடந்து கொள்வதாக பதில் கடிதம் எழுதிவிட்டார் அவர். விஷயத்தை அறிந்த காந்தி, நான் சீக்கிரமே முன்னுரை எழுதி அனுப்புகிறேன் என்று கடிதம் எழுதினார். தம்முடைய உடல்நிலை சீரடைந்ததும் உடனே முன்னுரை எழுதி ஜேட்டாலாலுக்கு அனுப்பி வைத்தார். காந்தி எப்போதுமே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவராய் இருந்தார்.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின்த் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவு

0: கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். மூன்றாம் கட்டமாக 17ஆம் தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18ஆம் தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5ஆம் கட்டமாக 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர் இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான

0: இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 ஆண்டிலேயே இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை ஹுவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்புக்கு 200 எடுத்தது. 201 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 4 விக்கெட் இழப்புக்கு 205 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நீல் கிரேஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக.

கேட்ட பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் கூலி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். ஒவ்வொரு காலையும் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் ஒரு அழகான பரிசு. உங்களுடைய சிறிய முயற்சி கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனால எதை செஞ்சாலும் நம்பிக்கையுடன் ஆரம்பிங்கள், புன்னகையுடன் முன்னேறுங்கள். முடியாது என்று நினைத்ததை முடியும் என்று மாற்றும் சக்தி உங்கள் மனதில்தான் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி அனைத்தையும் தரட்டும். உங்களுடன் தொடர்ந்து பயணிப்பது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்

ஆலமுற்றத்து பெருவீரரான நீலநாகமரவரிடம் அவமானம் அடைந்து வந்திருந்த நகை வேழம்பரை ஆறுதல் அடைய செய்வதற்கு பெருநிதிச் செல்வர் அரும்பாடுபட வேண்டியிருந்தது. பல பேர்களை அடிமையாக வைத்து கொண்டு ஆள்கிற அளவுக்கு பெரும் செல்வராக இருந்தும் தவிர்க்க முடியாத காரணங்களால் நகை வேழம்பர் என்னும் ஒரே ஒரு மனிதருக்கு முன் தாமே அடிமை போல் நின்று தணிந்து போக வேண்டிய நிலை அன்று இரவில் அவருக்கு நேர்ந்துவிட்டது. வெளிப்படையாக நேருக்கு நேர் அந்த ஒற்றைக்கண் மனிதரிடம் பணிந்தார் போலவும் பயந்தார் போலவும் நடந்து கொண்டிருந்தாலும் பெருநிதி செல்வருடைய மனதில் அவர் மேல் தாங்க இயலாத கொதிப்பு விளைந்திருந்தது. நீண்ட நேரத்து விவாதத்திற்கு பின்னர் நகை வேழம்பரை அமைதி கொள்ள செய்திருந்தார் பெருநிதி செல்வர். நீலநாக மரவரை எதிர்த்து நேரடியாக ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்த செய்திதான் நகை வேழம்பரே. அவருடைய வலிமை உங்களையே தளர செய்துவிட்டது என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். அவருடைய கைகளை உணர்விழக்கு செய்வதற்கு என்னாலும் முடியாது, என் பாட்டனாலும் முடியாது என்று என்னிடமும் மறுத்து சொல்லியிருக்கிறீர்கள். இந்த இரவு நேரத்தில் நமக்குள் வீண் விவாதம் எதற்கு? நீலநாக மரவரை வீழ்த்துவதற்கு மறைமுகமாக ஏதாவது செய்ய இயலுமா என்று நிதானமாக சிந்திக்கலாம். இப்போது நீங்கள் உணவு கூடத்திற்கு சென்று பசியாறிவிட்டு நிம்மதியாக போய் உறங்குங்கள் என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நகை வேழம்பரை உறங்க அனுப்பியிருந்த பெருநிதி செல்வர் தம்முடைய உறக்கத்தை இழந்திருந்தார்.

இந்த மாளிகையையும் உங்களையும் இங்கு குவிந்து கிடக்கும் செல்வத்தையும் அழித்து ஒழித்துவிட்டு போய் காவிரியில் தலைமுழுக வேண்டும் போல் அவ்வளவு ஆத்திரத்தோடு வந்திருக்கிறேன் என்று நகை வேழம்பர் குமுறலோடு கூறியிருந்த சொற்களை நினைத்து நினைத்து கொதிப்படைந்தார். நச்சுப்பாம்பு வளர்ப்பது போல் நகை வேழம்பரை வளர்த்ததின் பயன் தம்மேலேயே அந்த நஞ்சு பாய்ந்து விடுமோ என்று அஞ்சுகிற நிலைக்கு இன்று வந்திருப்பது அவருக்கு புரிந்தது. இந்த நிலைக்கு ஒரு முடிவு கண்டு இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும் என துணிந்துவிட்டார் பெருநிதி செல்வர். இத்தனை ஆண்டுகளாக தம்மிடமிருந்து அவரும் அவரிடமிருந்து தாமும் விலகியோ பிரிந்தோ செல்ல முடியாமல் இருவரையும் பிணைத்து பின்னியிருந்த அந்தரங்கம் உடைந்து வெளிப்பட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டதோ என்ற பயமும் நடுக்கமும் இன்று அவருக்கு ஏற்பட்டன. பெருநிதி செல்வர் தமது அந்தரங்க மண்டபத்தில் குறுக்கும் நெடுக்குமாக தனிமையில் நடந்து கொண்டே சிந்தித்தார். அவருடைய நெற்றியில் வியர்த்தது. இடையிடையே ஊன்றுகோலை பற்றியிருந்த கைப்பிடியை இறுக்கியது. சிந்தனையில் ஏதோ ஒரு முடிவை ஊன்றி பதித்துக் கொள்வதை புறத்தே காட்டுவது போல் நடந்து கொண்டிருக்கும் போதே சில இடங்களில் வேண்டுமென்றே ஓசை எழும்படி ஊன்றுகோலை அழுத்தி ஊன்றினார் அவர். வேகமாக கால்கள் நடந்தபோது சிந்தனை மெதுவாகவும் சிந்தனை விரைந்தபோது கால்கள் மெதுவாகவும் அவர் நடந்த விதமே சிந்தனையின் சுறுசுறுப்பையும் துவண்ட நிலையையும் மாறி மாறி புலப்படுத்தின. அரை நாழிகைக்கு பின் தமது அந்தரங்க மண்டபத்துக்குள்ளிருந்து அவர் வெளியேறிய போது உறுதியான திட்டத்துடன் புறப்படுகிறவரைப் போல காட்சியளித்தார். அந்த உறுதி புலப்பட ஊன்றுகோலை இறுகப் பற்றி அழுத்தி ஊன்றி நடந்து மாளிகையின் உணவு கூடத்தை அடைந்தார். அவர் உணவு கூடத்தில் நுழைந்த அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய பால் நிறைந்த பொற்களத்தோடு பரிசாரகர் எதிர்ப்பட்டார். பச்சை கற்பூரம் ஏலம் முதலியனவும் பருகுவதற்கு சுவையூட்டும் பிற பொருள்களும் இட்டு காய்ச்ச பெற்ற பால் மனம் பரப்பியது. மாளிகையின் தலைவரே எதிரில் வருவதைக் கண்டு பரிசாரகர் வணக்கமாக தயங்கி நின்றார். அந்த நேரத்தில் அவரை அங்கே கண்டதனால் பரிசாகரின் மெய்யில் ஏற்பட்ட நடுக்கம் கைகளிலும் கைகளில் ஏந்தியிருந்த பொற்களத்திலும் பொற்களத்தில் நிறைந்திருந்த பாலிலும் கூட தோன்றியது. நகை வேழம்பர் உண்பதற்கு வந்திருந்தார் அல்லவா என்று பெருநிதி செல்வரிடமிருந்து கேள்வி பிறந்தபோது, ஆம், இப்போதுதான் உணவை முடித்துக்கொண்டு சென்றார். அவருக்கு உணவு பரிமாறி முடித்ததும் தான் உங்களுக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன் என்று பரிசாரகர் கூறிய மறுமொழியிலும் பதற்றம் இருந்தது. வயது மூத்த அந்த பரிசாரகரின் முகத்தையே உற்று நோக்கியபடி சில வினாடிகள் அமைதியாக நின்றார் பெருநிதி செல்வர். பரிசாரகர் ஒன்றும் புரியாமல் திகைத்து மேலும் நடுங்கினார். பாலை கீழே வைத்துவிட்டு வா. பரிசாரகர் பாலை கீழே வைத்துவிட்டு பெருநிதி செல்வரை பின்தொடர்ந்து நடந்தார். இருவரும் அந்தரங்க மண்டபத்தை அடைந்து கதவை தாழிட்டு கொண்ட பின்னும் பயந்த குரலில் ரகசியம் பேசுவது போல் பரிசாரகரிடம் ஏதோ காதருகில் பேசினார் பெருநிதி செல்வர். அவர் கூறியதை கேட்டு பரிசாரகரின் முகம் வெளிரியது. பேயறைப்பட்டது போல் பதில் சொல்ல தோன்றாமல் மருண்டு நின்றார் பரிசாரகர். இதை செய்ய இத்தனை தயக்கமா உனக்கு என்றார் பெருநிதி செல்வர். மிகவும் கசப்பான காரியத்தை செய்ய சொல்கிறீர்களே. கசப்பும் அறுசுவைகளில் ஒன்றுதானே? இருக்கலாம், ஆனால் இப்போது நீங்கள் செய்ய சொல்வது எல்லை மீறிய கசப்பாயிருக்கிறதே. எல்லை மீறிய கசப்புக்கு சுவைகளில் இடமில்லையோ? இடம் இருக்கிறது, நஞ்சு என்ற பெயரில். எல்லை மீறிய கசப்புடன் பழகத் தொடங்கிவிட்டவர்களுக்கும் எல்லை மீறிய சுவையை அளிக்க வேண்டியதுதானே. போய் நான் சொன்னபடி செய்துவிட்டு நிம்மதியாக தூங்கு

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

உணர்ச்சி தரும் பாடல்கள். மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள், மற்றவர்களை விட குறைவாகவே எதிர்பார்ப்புகளை வைத்திருங்கள். இதுவே வெற்றிக்கான எளிய வழி. வாழ்க்கை உங்களுக்கு மெதுவாக கற்றுக் கொடுக்கும், ஆனால் அனுபவம் அதை வேகப்படுத்தும். உங்களின் தோல்விகளை பார்த்து அஞ்சாதீர்கள், அவைதான் உங்களின் அடுத்த வெற்றிக்கான அடித்தளம். நேரத்தை வீணாக்காதீர்கள், ஒவ்வொரு நிமிடமும் உங்களின் புதிய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. குட் மார்னிங் நிலகிரிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா நுரையீரல், லங்ஸ் ஹெல்த். நுரையீரல் லங்ஸ் சொன்னோனே இந்த காலகட்டத்துல வந்து இது சம்பந்தமா நாலேஜ் இல்லாதங்காட்டிக்கு கோவிட் டைம்ல வந்து நிறைய பேர் நிறைய பயந்துருக்குறோம், நிறைய பேரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிடும். யாரெல்லாம் இந்த லங்ஸ் சம்பந்தமான நிறைய நாலேஜ் எடுத்து வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய பாதிப்புல இருந்து வெளியே வந்துட்டாங்க. பாதிப்பே இல்லாம இருந்தவங்க கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால இனிமேல் வர காலகட்டங்கள் எதுவாக இருந்தாலும் லங்ஸ் நீங்க ஆரோக்கியமா வச்ச கத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புல இருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஏன் லங்ஸ் வந்து கெட்டு போகுது, லங்ஸோட ஹெல்த்த எந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். இந்த ஒரு நாலேஜ் வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனால லங்ஸோட ஹெல்த்த வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கான தகவலை இப்ப நான் கொடுக்க போறேன். லங்ஸ் வந்து ஏன் கெட்டு போகுது அப்படின்னா நம்மளோட உணவு பழக்கத்தினாலதான் நமக்கு லங்ஸ் கெட்டு போகுது. ரெண்டாவது நம்மளோட என்வரான்மெண்ட்னு சொல்லுவாங்க, மாசு கட்டுப்பாடு சூழ்நிலையினாலே நமக்கு வந்து கெட்டு போகுதுன்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காத்து வந்து இயற்கையாவே இருந்துச்சு, அது வந்து அவ்வளோவா மாசுபடலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காத்து அந்த அளவுக்கு மாசுபட்டிருக்குங்காட்டிக்கு அதை நம்ம வந்து சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து எதையுமே நம்ம பிரேக் பண்ணிக்க முடியாது, சுவாசித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்குள்ள ஆகிறங்காட்டிக்கு நுரையீரல் வந்து நிறைய மாசுபடுது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம உணவு பழக்கத்தினால லங்ஸுக்கு வெளியே வந்து நிறைய வந்து கொழுப்பு சத்து படிகிற மாதிரி நம்ம உணவு பழக்கங்கள் ஒபீஸ் ஆகிறங்காட்டிக்கு லங்ஸை சுத்தி நிறைய வந்து ஃபேட்டு போடக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாகிட்டோம். லங்ஸுக்கு வெளியே வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஃபேட்டு போட போகும்போது என்னன்னா லங்ஸ் வந்து நல்லா காத்த உள்ள இழுத்து வெளியே விட போறக்கு சப்போர்ட் பண்ணாம போயிருது. ஆழ்ந்த மூச்சு இல்லாத சூழ்நிலைக்குள்ள இருக்கும். மூச்சுனாலே நம்ம எப்படி இருக்குன்னா மேல் மூச்சு மட்டும்தான், உள் மூச்சு நம்ம வாங்குறது கிடையாது. உள் மூச்சுன்னா நல்ல மூச்சை நல்லா உள்ள இழுத்து உள்ள நிறுத்தி அதுக்கப்புறம் தான் மூச்சை வெளியே விடணும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க முனிவர்கள் அவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு மொத்தமாவே 10-20 டைம் தான் சுவாசிச்சான்னு சொல்றாங்க. அப்பன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து சுவாசம் உள்ள வாங்கி உள்ள நிறுத்திருப்பாங்க, எந்த மாதிரி உணவு பழக்கங்கள் அவங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மூச்சு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறத விட ரேசியோ கம்மியாயிட்டே இருக்கு. மூச்சு வந்து நம்ம பிறக்கும் போதே நம்மளோட மூச்சோட கவுண்டிங் வந்து கால்குலேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஆள் மூச்சு இல்லாதங்காட்டிக்கு தான் நம்ம சின்ன வயசுலயே வந்து நம்ம இறந்து போயிடுறோம். 30 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல, அது மாதிரி வந்து சின்ன வயசுலயே இறந்து போற காரணம் இந்த மூச்சு சம்பந்தமான நமக்கு நாலேஜ் இல்லாதங்காட்டிக்கு தான் இறந்து போயிடுறாங்க. இந்த மூச்சை எப்படி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி உணவு பழக்கத்தை நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மூச்சுக்கான பயிற்சி நிறைய பயிற்சி இருக்கு. நாடி சுத்தி சொல்லுவாங்க, மூச்சை நல்லா ஒரு மூக்கு வழியா உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் உள்ள நிறுத்தி அதுக்கப்புறம் இன்னொரு மூக்கு வழியா அந்த மூச்சை வெளியிடணும். இப்படி பண்ண போகும்போது என்ன ஆகும்னா மூச்சு வந்து ரெண்டு வந்து லங்ஸுமே வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த பக்கவாதம் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க, ஒரு சைடு ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சைடு வந்து லங்ஸ் வந்து வீக்கா இருக்கு, செயல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நாடி சுத்தி பண்ண போகும்போது ரெண்டு வகையான லங்ஸுமே வந்து வலுவாக ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க மூச்சை நல்லா உள்ள இழுத்து மூச்சை நல்லா மெதுவா வெளியே விடணும். நீங்க நார்மலா நம்ம மூச்சை என்ன பண்ணுவோம்னா உள்ள இழுக்க போகும்போது வயிறு உள்ள இழுப்போம், மூச்சை வெளியே விடும் போது வயிறை வெளியே தள்ளுவோம். அப்படி இல்லாம மூச்சை நல்லா கவனமா கவனிச்சு மூச்சை நல்லா உள்ள இழுக்கிறப்போ வயிறை மெதுவா வெளியே தள்ளணும். மூச்சை வெளியே விடுறப்போ வயிறை நல்லா உள்ள அமுத்தணும். இப்ப என்ன ஆகும்னா நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறப்போ வயிறை வெளியே தள்ள தள்ள தள்ள உங்க ஹெல்த் கண்டிஷன் தகுந்த மாதிரி பை பிராக்டிஸ்ல பண்ணுங்க. எடுத்தோடனே நான் மூச்சை உள்ள இழுக்கிறேன்னு நிறுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாம போயிடும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கிட்டினஸ் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஹெல்த்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். மெதுவா காத்த உள்ளுத்து மெதுவா காத்த வெளியே விடுங்க. அந்த டைம் டியூரேஷன் வந்து நீங்க பை பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண நல்லா உள்ளுத்து மெதுவா வெளியிட போகும்போது உங்க லங்ஸ்க்குள்ள ஆள் மூச்சு நல்லா நடக்கும். இது ரெண்டு வகையான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வகையான பெனிஃபிட் வந்து இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண உங்க வாழ்நாள அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றப்போ உங்க வயிறோட சுற்றளவு வந்து இயற்கையாவே கம்மியாகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இதை ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் பிராக்டிஸ் பண்ணலாம், எவ்வளவு டைம் வேணா பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப வீட்டுல நான் சும்மாதான் இருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 10 டைம் பண்ணலாமா, 20 டைம் பண்ணலாமா,

காலமா பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்க வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரெண்டாவது, உங்க உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த உள்ள போற ஆக்சிஜனை வச்சுதான் அதோட ஆரோக்கியமே இருக்கு. நீங்க காத்த நல்லா உள்ள கொடுக்கறப்போ, நிறைய காத்து உள்ள போறப்போ எல்லா வகையான ஆர்கன்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே வந்து சீக்கிரமா நல்லா ரெடியாக இருக்கும். அதே மாதிரி மெயின்

சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். அந்த கபம் சுயசீர குடிநீர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு முடியும்னா அதை நீங்க வந்து கபம் இருக்க டைம்ல எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கு, நீங்க தேடி அதோட தெரிஞ்சவங்க கிட்ட அது சம்பந்தமா கேட்டுக்கிட்டு அதை நீங்க எடுத்துக்கிறப்ப அந்த கபம் வெளியே வரக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சாப்பாட்டு வகையில பாத்தீங்கன்னா விட்டமின் சி சொல்லுவாங்க, எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், அந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறப்போ உங்க லங்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி லங்ஸுக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அதை எடுத்து நீங்க சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும்.

நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல் கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே. தோல்வியடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள், இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இலக்கு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: That's not her phase. It's beyond that.
1: கேட்ட பாடல் சித்ஸ்ரீராம் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் இணைந்து பாடிய பாடல் டக்கர் திரைப்படத்தில் இருந்தொழித்தது.

ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். சோம்பலை அழித்து உழைப்பை உங்கள் அடையாளமாக மாற்றிக்கொள்ளுங்கள். விடாமல் முன்னேறுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும் என்ற அழகான சிந்தனையுடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது சரோஜா திரைப்படத்திலிருந்து.

பாடலுடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 8:30. திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வடசென்னை திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் மதுஸ்ரீ குரலில் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. திரைக்கானத்தின் நிறைவு பாடல் தாம் தூம் திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
1: காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
2: வானொலிக்கு 90.
3: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை.
4: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் வழிகின்றன.
3: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது.
4: இதயம்
3: ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை, ஹைதராபாத், புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர், நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம், வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம்.

0: நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்துக்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பலபேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: ஆகாஷ்வாணி
1: இந்த அன்புக்காரன்.

0: பண்பலை வானொலி,
1: வானொலிக்கு 90.
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

பிரச்சனைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

பார்க்க வேண்டிய காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்ட ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டிவி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
1: ஓடிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு.
3: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்க சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால் சைபால்.
3: வாயில கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியா சமாளிச்சுக்கலாம். ஆனால் வயத்தில் மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார், அப்படி இருந்தால் அதா அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்கள், கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ளே கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு, இது மாதிரி ரிஸ்க்கெலாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு எடை வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்பில் வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க, பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வெயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெயிஸ்ட் ஹிப்பு ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95 மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85 மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் 1 கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால்

0: கொழுப்பு வந்து ஒரு கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிட்ணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறதில்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 185 தடவை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது, இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம். வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. அதனால் உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்கள், கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் ஒரு ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
6: பூங்குயிலே தேதி ஒன்று கேளு.
7: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
8: ரெட்ரோ ராகங்களின் அடுத்த பாடல் பார்வையொன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் பாவிச்சை பாடல் வரிகளில் பரணி இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் பார்வையொன்றை போதுமே திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

வைரமுத்து பாடல் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் விஐபி திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பார்த்தியன் ரசித்தின் திரைப்படத்திலிருந்து.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: My love, please love me. Please love me, my love.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ ஒன்றுக்கு கத்தரி 40 ரூபாய்க்கும், வெண்டை 48 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 38 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 45 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 45 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 45 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 35 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 27 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: பீரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 35 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 20 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 35 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 170 முதல் 190 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் புஷ் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 25 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 80 முதல் 94 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 50 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 95 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 210 முதல் 220 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 220 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 35 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் 250 முதல் 270 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 முதல் 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 முதல் 82 ரூபாய்க்கும், அன்னாசிப்பழம் 90 முதல் 100 ரூபாய்க்கும், முழாம்பழம் 50 முதல் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரான நிக்கோலா டெஸ்லா அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவர் ஒரு செர்பிய அமெரிக்க கண்டுபிடிப்பாளர், மின் பொறியாளர் மற்றும் அறிவியலாளர் ஆவார். மின்சாரத்துறையில அவரது பங்களிப்புகள் நவீன உலக உருவாக்கியவை. நிக்கோலா டெஸ்லா அவர்கள் 1856 ஜூலை 10 தற்போதைய குரேஷியாவில உள்ள ஸ்மில்ஜான் என்ற கிராமத்துல ஆஸ்திரிய பேரரசில் பிறந்தாரு. கிராஸ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் பயின்றாரு, ஆனா பட்டம் பெறல. அவரது அறிவு பெரும்பாலும் தனிப்பட்ட ஆய்வு மற்றும் பயிற்சியால வளர்ந்தது. டெஸ்லாவின் மிகப்பெரிய பங்களிப்பு மாறுதிசை மின்சார அமைப்பு. இது மின்சாரத்தை நீண்ட தூரத்திற்கு திறமையாக அனுப்ப உதவியது. தாமஸ் எடிசனின் நேர்மின்சார அமைப்புக்கு எதிராக டெஸ்லாவின் மாறுதிசை மின்சார அமைப்பு வெற்றி பெற்றது. இவர் கண்டுபிடித்த டெஸ்லா காயில் உயர் மின்னழுத்த மின்சாரத்தை உருவாக்கும் ஒரு சாதனமாகும். இது வயர்லெஸ் மின்சார பரிமாற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. வயர்லெஸ் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார பரிமாற்றம் குறித்து இவர் ஆய்வு செய்தார். இவை பின்னர் ரேடியோ மற்றும் நவீன வயர்லெஸ் தொழில்நுட்பங்களுக்கு வழிவகுத்தன. மின்சார மோட்டர்கள், ரேடியோ அலைகள் மற்றும் பல அறிவியல் கருவிகளை இவர் உருவாக்கினார். டெஸ்லா தாமஸ் எடிசனுடன் சிறிது காலம் பணியாற்றினாரு. ஆனா ஏசி மற்றும் டிசி மின்சார முறைகள் குறித்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தாரு. ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸுடன் இணைந்து ஏசி மின்சாரத்தை பிரபலப்படுத்தினாரு. இது 1893 சிக்காகோ உலக கண்காட்சியில மின்சார விளக்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. டெஸ்லாவின் பல திட்டங்கள் நிதி ஆதரவு இல்லாமல் தோல்வியடைந்தன. அவரது பல கண்டுபிடிப்புகளுக்கு முழு அங்கீகாரம் கிடைக்கல. வாழ்க்கையின் பிற்பகுதியில டெஸ்லா நிதி நெருக்கடியில தனிமையில வாழ்ந்தாரு. அவர் தனது புதுமையான யோசனைகளை தொடர்ந்து ஆய்வு செய்தாரு, ஆனா பல திட்டங்கள் முடிவடையவில்லை. 1943 ஜனவரி 7 நியூயார்க் நகரில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில தனியாக இறந்தார். டெஸ்லாவின் கண்டுபிடிப்புகள் நவீன மின்சார அமைப்புகள், ரேடியோ மற்றும் வயர்லெஸ் தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளமாக அமைந்தன. அவரது பெயர் டெஸ்லா. மின்சார காந்தப்புல அலகு டெஸ்லா யூனிட் மற்றும் டெஸ்லா மோட்டர்ஸ் நிறுவனத்தின் பெயராக பயன்படுத்தப்படுது. இன்று அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அறிவியல் உலகின் மறக்கப்பட்ட ஹீரோவாகவும் போற்றப்படுறாரு. டெஸ்லாவின் வாழ்க்கை ஆர்வம், புதுமை மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமாக உள்ளது. இருப்பினும் அவர் வாழ்நாளில் முழு அங்கீகாரம் பெறல. சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.
0: ரெட்ரோ ராகங்களில் அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

கேட்ட பாடல் ஏ ரகுமான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பல்லவி இணைந்து பாடிய பாடல் காதலன் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது ஜோடி திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கேட்ட பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 10 மணி.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8.

0: தவழும் மழலையாகி, தள்ளாடும் பேதையாகி, செல்ல பெருமையாகி, மலர் சூடும் மங்கையாகி, கற்றறிந்த மடந்தையாகி, மலர் மாலை சூட்டி, ஆணின் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் அருவியாகி, பெண்மை பூத்து உயிர் கொண்டு வந்து, பாலூட்டி சீராட்டி வளர்த்து, உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும், நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: ஹலோமா, வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் கீர்த்தி.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, சூப்பர். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு டீச் பண்ணுறீங்க?
2: கிளாஸ் டீச்சராக செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கேன். மற்றபடி கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் 6th வரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகேங்க, சூப்பர். இப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர் அப்படின்னு சொன்னீங்க, அந்த குட்டி குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறது எப்படி, ஈஸியாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா?
2: ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள பார்த்தாலே தெரியுமே. ஆனால் ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான், குறும்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க கூட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாக்கா அவங்கள விட்டுட்டு வரவே மனசே வராது.
1: ஸோ ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க.
2: ஆமாங்க, ரொம்பவே அட்டாச் ஆகிட்டேன்.
1: ஓகே, சூப்பருங்க. உங்க வீட்டுல உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, எத்தனை பேர்?
2: எங்க வீட்டுல எனக்கு ரெண்டு அக்கா, மம்மி. அக்காங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிருச்சு. இப்ப நானும் மம்மி மட்டும் தான் இருக்கோங்க.
1: இப்போ ஒர்க் போறீங்க, வீட்டில் வேலைகள்லாம் செய்வீங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
2: மோஸ்டா மம்மி எல்லாமே பண்ணிடுவாங்க. லீவ் டைம்ஸ்ல மட்டும் மம்மிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்.
1: ஓகேம்மா, இப்போ வீட்டு வேலைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனா என்ன சொல்வீங்க?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனா வீடு கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால கிளீனிங் பண்ண ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, ஒரு வேலை பிடிக்கவே பிடிக்காது, இது செய்ய போர் அடிக்கும் அப்படின்னா என்ன வேலை?
2: பாத்திரம் கழுவுறது பிடிக்கவே பிடிக்காதுங்க.
1: ஓகே, அப்ப அந்த வேலையெல்லாம் அம்மா தலையில கட்டிடுவீங்களா?
2: ஓரளவுக்கு மம்மி உடம்பு சரியில்லைனா பண்ணுவேன், மற்ற டைம் ஃபுல்லா மம்மி தான் பண்ணுவாங்க.
1: ஓகேங்க. லீவ் வேலை விட்டாச்சுங்களா ஸ்கூல்ல?
2: ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் விட்டாங்க, பட் டீச்சர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் டியூட்டிஸ் போயிட்டு இருக்கு. 10 டேஸ் பக்கம் இருக்குங்க.
1: ஓகே, இப்போ இந்த லீவ்ல வந்துட்டு நீங்க இந்த எப்படி இந்த வெகேஷன் பிளான் பண்ணிருக்கீங்க? எங்கெல்லாம் போலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
2: அவங்க ஊட்டியை சுத்தி பார்க்கலாம் தாங்க பிளான் பண்ணிருக்கேன். அக்கா அக்கா பசங்க அவங்க ஊர்ல இருந்து வராங்க, அதனால ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேங்க.
1: ஓகேம்மா, இப்போ உங்கள்கிட்ட அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் வந்து இந்த காலத்தில் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ உங்கள் பாட்டி அம்மா காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்க ஒரு பழக்கம் இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இல்லைன்னா மெயினாக வைத்தியம் பற்றி சொல்லுவேன், நாட்டு வைத்தியம். அந்த காலத்துலலாம் உடம்பு சரியில்லை, எதனாலுமே வந்து வீட்டில் இருந்தே அதுக்கான ரெமெடி ரெடி பண்ணிடுவாங்க, மெடிசன்ஸ் ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் தலைவலினா கூட நம்ம வந்து இப்போலாம் டேப்லெட் இங்கிலீஷ் மெடிசன் தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி இந்த நாட்டு வைத்தியம்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும்.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்தது ஊட்டியஃபார்ம் நேர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். என்ன டிப்ஸ் சொல்ல போகிறீங்க?
2: லேடிஸ்க்கு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கற்றாழை

0: யூஸ் பண்ணலாம். கற்றாழை எடுத்து அப்பப்போ நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தாக்கா பிக்மெண்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகேங்க, சூப்பரா ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக ப்ளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
0: விஜயோட சாங் எது ப்ளே பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகேங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: ஹாய் கா, வணக்கம்.
1: ஹாய் மா, வணக்கம்.
0: உங்களுடைய நேம் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் நிஷாந்தி மா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: போட் ஹவுஸ்ல கடை வச்சிருக்கோம்.
0: என்ன கடை வச்சிருக்கீங்க?
1: குழந்தைங்களுக்கு இந்த பொம்மைங்க, சாக்லேட், ஷால், ஸ்வெட்டர், தொப்பி அதெல்லாம் வச்சிருக்கோம்.
0: சீசன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா, சுமாரா போயிட்டு இருக்குதுமா. இந்த மே மாசத்துல தான் கொஞ்சம் கிரௌடா இருக்கும், இந்த மாசத்துல தான் கொஞ்சம் சம்பாதிக்கிற நேரம்மா.
0: கூட்டம் எல்லாம் வராங்களா? நிறைய பேர்
1: வராங்கம்மா. இப்ப நம்ம ஊர்லயே வெயில் அதிகமா இருக்கிறதுனால இன்னும் அவங்க ஊர்ல எல்லாம் இவ்வளவு இருக்கும், அதனால நிறைய பேர் வராங்க.
0: டைமிங் எப்படிங்க? எப்போ கடை ஓபன் பண்ணி எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க?
1: கடை காலையில கொஞ்சம் லேட்டா தான் 10:00 ஓபன் பண்ணுவோமா. ஈவினிங் வந்து கஸ்டமர் வருது போ 6:30, 7:00 அந்த மாதிரி வரைக்கும் கூட வருவாங்க.
0: ஓகே, மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: டைம் கிடைச்சா பாப்போமா, எப்போது ஒரு டைம் பாப்போம்.
0: பிடிச்ச நடிகர் யாரு?
1: நடிகர் நடிகைங்களா ஓரஸ்டில்லாமா, இவங்க பிடிக்கும் இவங்க பிடிக்காதுன்னு ஏதோ படம் போட்டா பாப்போம், அவ்வளவுதான்.
0: உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூமா.

0: ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களோட நேம் சொல்லுங்க.
1: நிஷா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் படிக்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓகே. இப்ப என்ன சம்மர் ஹாலிடேஸா?
1: ஆமா.
0: எப்படி ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டிலே இருந்துட்டு? போர் அடிக்கலையா?
1: வீட்டுல வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ், ட்ரைனிங் கிளாஸ் அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ்க்கு போறோம். வீட்டுல இருந்தே டிராயிங் எல்லாம் பண்றேன்.
0: சோ அப்ப ஜாலியா தான்
1: இருக்கு? இந்த ஜாலியா தான் இருக்கு இந்த லீவு.
0: ஓகே. லீவ்ல என்னென்ன போய் சுத்தி பாத்தீங்க ஊட்டியில?
1: ஊட்டியில இருக்க போட்டோஸ், கார்டன் அந்த மாதிரி பல இடத்துக்கு போயிட்டு வந்தோம். இன்னும் ஃபிளவர் ஷோ வந்து அங்கேயும் போவோம்.
0: ஓகே. இப்ப பயங்கர பிளானிங்ல தான் இருக்கீங்க.
1: ஆமா.
0: உங்களோட ஹாபிஸ் என்ன?
1: ஹாபிஸ் வந்து டிராயிங் பண்றேன், டான்ஸ் ஆடுவேன். எனக்கு அப்பப்ப என்ன பிடிக்குதோ அந்த வேலையெல்லாம் செய்வேன்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர். வீட்டுல வேலையெல்லாம் செய்வீங்களா?
1: செய்வேன்.
0: சமைப்பீங்களா?
1: கொஞ்சம் கொஞ்சம்.
0: கொஞ்சம் கொஞ்சமா? மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்பேன்.
0: பிடிச்ச ஹீரோ யாரு?
1: தனுஷ்.
0: ஹீரோயின்?
1: ஸ்ரீதிவ்யா.
0: ஓகே, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. உங்களுக்காக ஒரு சாங் பிளே பண்றோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நிறைய மகளிர் கிட்ட பேசி அவங்களுடைய விருப்ப பாடல்களை நாமும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். கேட்ட பாடலுடன் இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி என். பிரீத்தி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு 21 ஜூன் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 இல்

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: 2025 உலக அளவில் இராணுவத்திற்காக அதிக நிதி செலவிட்ட நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சரியான பதில் அமெரிக்கா. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, உதகை ரோஷினி, தாராபுரம் வடிவேல், பொள்ளாச்சி ராகவன், மேரிசில் முரளி, திருப்பூர் ராணி, புலுவம்பட்டி மேகலா.
0: அடுத்த கேள்வி,
1: சீனாவில் நடந்த ஆசிய பீச் விளையாட்டு 6வது சீசனில் கபடி போட்டியில் எந்த நாடு தங்கம் வென்றது? சரியான பதில் இந்தியா. சரியான பதிலளித்த நேயர்கள் பழனிவட்டம் சிவகாமி, சேலம் கவிராஜா, திண்டுக்கல் மலைச்சாமி, சங்ககிரி முத்துராமன், வெள்ளையங்காடு மனோகரன், கனக்கம்பாளையம் தாரா.
0: அடுத்த கேள்வி,
1: நிலக்கரி சுரங்க தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில் மே 4. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் அக்ஷய மீனாட்சி, தாராபுரம் வள்ளி, திருவண்ணாமலை மாவட்டம் முருகன், குண்டல்பேட் வினோதினி, கிருஷ்ணாபுரம் சரஸ்வதி, ஓமனூர் அஜய், பைக்கரா வசந்தி, கரூர் தாரணி.
0: அடுத்த கேள்வி,
1: 2026 தமிழ்

0: தமிழக சட்டசபை தேர்தலில் 2021 விட எத்தனை லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்துள்ளனர்? சரியான பதில் 20 லட்சம். சரியான பதிலளித்த நேயர்கள் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் முத்துலட்சுமி, திருப்பூர் மனவை கா சந்திரசேகர், நல்லூர் கிருஷ்ணன், சேலம் பிரியா, திருவாரூர் நந்தகுமார், கோத்தகிரி கார்த்தி, மேல்குந்தா சந்திரசேகர், உதகை மித்ரன், மனக்கடவு கீதாஞ்சலி. அடுத்த கேள்வி, மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் 2500 கைவினை கலைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன? சரியான பதில் PM விஸ்வகர்மா. சரியான பதிலளித்த நேயர்கள் சோலூர் லக்ஷ்மி, பிங்கர் போஸ்ட் சுதா, திருப்பூர் ராதா, ஈரோடு மாவட்டம் மாலதி, சென்னிமலை ஷீலா, அவினாஷி உமா. அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர் அறந்தாங்கி ஐயப்பன். தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள். அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்று கையொப்பமிட்ட 3 கோப்புகள் என்னென்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்று கையொப்பமிட்ட 3 கோப்புகள் என்னென்ன?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஒட்டியம் 101.8. நேரம் 11:08. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 9344-9010-18 மற்றும் 8300-1019-1018 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பப்பாடல்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு உங்கள் குடும்பத்தின் சிறப்பு.

தலைப்பு மீண்டும் ஒருமுறை உங்கள் குடும்பத்தின் சிறப்பு. இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாமே ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு இன்னொரு டைம் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தோட சிறப்பு பற்றி நீங்கள் பேசலாம். இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே விஷயம் அப்படின்றது உறவுகள். இவ்வளோ பணம் தரேன், எனக்கு அம்மாவாயிரு, எனக்கு தம்பியாயிரு

சொல்லி நம்ம யாரையும் வந்துட்டு பணம் கொடுத்து வாங்கிட முடியாது. ஸோ அந்த மாதிரி குடும்ப உறவுகள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு, எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்றத பற்றி நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை பற்றி நல்ல விஷயங்களை நேயர்கள் எங்கள் கூட பேசி ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமையிட்டு நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க.
1: தலைப்பு கொடுத்துருக்கீங்க,
0: முதல் நேரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: ஆமா, முதல்ல எனக்கு நாள் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
0: ஓகே, தலைப்பு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: என்னுடைய பேரம் பேத்திக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய மகன் அதே மாதிரி படிச்சு நல்ல ஒரு இந்திய கப்பற்படையில 22 ஆண்டுகளா கமாண்டர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி நல்ல ஒரு கல்வி செலுத்தி அவங்களுக்கும் பேரம் நல்லா படிச்சாங்க. ஏன்னா எல்லா செல்வத்தையும் திருடலாம், இந்த கல்வி செல்வத்தை மட்டும் திருட முடியாது. அதுதான் காலத்துக்கு அழியாத சொத்து.
0: அதனால
1: நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும் எல்லா குடும்பமும்.
0: ஓகே, ரொம்பவே சூப்பரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கல்வி செல்வம் உங்க குடும்பத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: மெல்ல திறந்தது கதவு கொலோதும் கண்ணனது.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இன்றைய தினத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம். நம்ம குடும்பத்தோட முக்கியத்துவம், அன்பு, ஒற்றுமை, சமூகத்தில் இந்த குடும்பத்தோட பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் மையப்படுத்துவதற்காக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த தினத்தில் நம்ம நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தின் சிறப்பு. உங்களுடைய குடும்பத்தோட சிறப்பு என்ன அப்படின்றது குறித்து நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-781 மற்றும் 9344-9001018 மற்றும் 8300-1001018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் நல்லா இருக்கோங்க. தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டோம்.
0: ம், சொல்லுங்க.
1: குடும்பத்துல வந்து ஒற்றுமை இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லாரையும் விட்டு கொடுத்து போகணும்.
0: ஓகே, நீங்க ஃபாலோ பண்றீங்களா அதெல்லாம்?
1: ஆ, ஃபாலோ பண்றோம்.
0: ஓகே, சூப்பர். ரொம்ப ஷார்ட்டா சொல்லி அருமையா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: காவல் கீதம் படத்துல இருந்து சொக்கனுக்கு வாச சுந்தரியே.
0: ஓகே, ரொம்ப பிடிக்குமா இந்த சாங்?
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம். யாருங்க?
1: கோவில் பாளையத்திலிருந்து துரைங்க.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க.
0: நல்லா இருக்கோங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. தலைப்பு கேட்டீங்களா?

0: ஆ கேட்டனுங்க. எங்க வீட்டுல எது செஞ்சாலும் எங்க கேட்டு செய்வாங்க. அப்புறம் வந்து நானும் பறந்துன்னா தப்புன்றது சரியா சரிங்க. அப்புறம் பணத்துல பாகவதெல்லாம் கிடையாது, கொண்டு வந்து வச்சு தேவைக்கெல்லாம் எடுத்து எடுத்துக்குவாங்க, எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
1: ஓகே சார், ஃபேமிலினா அப்படிதான் ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா?
0: ஆமாங்க.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி.

0: கேட்ட பாடல் வைரமுத்து. பாடல் வரிகளில் தேவா, இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் அண்ணாமலை. திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்கள் குடும்பத்தின் சிறப்பு அப்படின்ற தலைப்பு குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை அருமையா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கூட சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். சோ டாபிக் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: என்னுடைய
0: ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: தாலாட்டும் காற்றேவா படம் வந்து பூவெல்லாம் முன்வாக்கம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் காற்றடையில வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.

0: நேயர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவோர நாய்களும் வானத்துல பறக்கிற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாத்தும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய உதவி.
1: நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாருமே ரொம்பவே அருமையா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து கே.ஆர். கந்தசாமி மேடம்.
1: நல்லமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கு மேடம்.
1: ஓகே, நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
2: வெளியே வந்து நாங்க எங்க பிரச்சனைக்கு சொல்ல மாட்டாங்க மேடம். எங்களுக்குள்ளேயே நாங்க பொண்ணு மனைவி எல்லாரும் கலந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க கலந்து பேசிங்க, சுமூகமா முடிவெடுத்துங்க மேடம்.
1: ஓகே,
2: அதுதான் சிறப்புங்க மேடம்.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா ஷார்ட்டா சொல்லிட்டீங்க.
2: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் விருப்ப பாடல் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து திருப்பாச்சி படத்துல இருந்து மேடம், நீ எந்த ஊரும் நான் எந்த ஊரும் முகவரி தேவைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: தீனாவோட இசையமைப்புல திப்பு குரல்ல திருப்பாச்சி பாட்டுல இருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். நீங்கள் கேட்டவையோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: பழனி வட்டம் கொழும்பங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கு மேடம். நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க. ஓகே, தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
1: குடும்பத்துல வந்து எல்லா உறுப்பினர்கள் இடத்துலயும் வந்து ஈகோ இல்லாத மனநிலை வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்கும் என்பது என்னுடைய.
0: ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. என்ன பாடல் வேணும்?
1: காற்று வெளியிடை படத்தில இருந்து சாரட்டு வண்டிகளே என்ற பாடல்.
0: இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்கள் குடும்பத்தின் சிறப்பு இந்த தலைப்பு குறித்து நேயர்களெல்லாம் ரொம்பவே அருமையாக உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிங்க. இன்னைக்கு May 15 வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து உலக குடும்ப தினத்தை வந்து சிறப்பிக்கிறோம். 1993 வந்துட்டு ஐநா பொது சபையால் இந்த தினம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்ப தினம் எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம வந்து ஒரு நிமிஷம் இன்றைக்கி இந்த குடும்ப தினத்தில் ஒரு நிமிஷம் நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பத்து கூட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமா, அவங்க கூட உட்காந்து ஒரு நேரம் நம்ம ஒன்றா சாப்பிட்றோமா, இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறோமா, அவங்களோட நிறைய குறைகளை கேட்குறோமா, வீட்டில் இருக்க குழந்தைங்க கிட்ட அவங்க காலையிலேருந்து வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடுறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறோமா, வேலைக்கு போறவங்களுக்கு டென்ஷன் இருக்கதா செய்யும். ஸோ அதை புரிஞ்சுட்டு வீட்டில் இருக்கவங்க அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணும், அவங்களோட இன்ப துன்பங்கள் எல்லாம் கேட்டு இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்ப ஒற்றுமை வந்து இன்னும் வலுப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த குடும்ப தினம் செலிப்ரேட் பண்றோம். ஸோ எல்லாருமே ஒரு நிமிஷம் இந்த குடும்ப தினத்தில் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும், அவங்க கூட நம்ம எப்படி அட்டாச்சா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட நிறைவு நேயர், ஹலோ வணக்கம்.
1: பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் செய்து இந்த பாரத திருநாட்டை பசியிலா நாடாக்கிய பல கோடி விவசாயிகள் அரியோரும் ஒருவர் என்று கூறிக்கொள்ளும் கோவை வெள்ளிங்கிரி மலைச்சாரல் நரசிபுரம் எண்ணிக்கை கந்தசாமி.
0: நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்க மேடம்.
0: ஓகே, சூப்பரா. இன்னைக்கு தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: அதாவது எங்க குடும்பம் விவசாய குடும்பம். இன்ன வரைக்கும் மாடுகள் கொண்டு போய் காட்டுக்குள் மேயிட்டு போய் புல் ஒரு பக்கம் போய் அறுத்துட்டு வந்து இப்ப வந்து உங்களுக்கு ரேடியோ ட்ரை பண்ண கரெக்டா லைன் கிடைச்சிருக்கு மேடம்.
0: ஓகே, லாஸ்ட் கலரா வந்து சூப்பரா பேசிட்டீங்க.
1: ஆமா மேடம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு கண் திறந்தது படத்துல இருந்து இருக்கும் பொழுது ரசிக்கணும் இன்பமாக இருக்கணும்.
0: சூப்பர்
1: படம் போடு.
0: நீங்க கேட்ட பாடல் எல்லா நேர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அளித்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்.

ஒரு குறையும் செய்யாமே உலகத்திலே யாருமில்லே. அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே இந்த உலகம் புதைக்காமே விட்டதில்லை.

0: உடம்பு நெலிஞ்சு போறவே மடையே
1: சுத்தமடைய நம்மை போரே.
2: கேட்ட பாடலுடன் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.

மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதுகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 347 பகுதி சென்னை அஞ்சல். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா ஆடு வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:30 அரங்கிசை முடிக்கொண்டான் SN ரமேஷ் அவர்களின் வீணை இசை, வி ராஜசேகரன் அவர்களின் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேயர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவுற நாய்களும் வானத்துல பறக்குற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாத்தும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய உதவி.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has embarked on a 6-day visit to the UAE, the Netherlands, Sweden, Norway and Italy this morning. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE today, where he will meet President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation, as well as

சிநேகிதி மகளிர் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள்னாலே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்தி அவங்க செய்யற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்போம். அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதுக்கு சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமா சொல்லி பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சின்ன சின்ன டிப்ஸ்களை எங்க கூட ஷேர் பண்ணணும். உங்களுக்கான விருப்பமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 அல்லது 9344901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை எங்க கூட ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு பெறலாம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இது மகளிருக்கான நிகழ்ச்சி, பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் நிகழ்ச்சி.

ஃபர்ஸ்ட் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி சிநேகிதியில் நானும் ஒரு அழகு குறிப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அதை சொல்லிடுறேன். நம்மளுடைய சருமம் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் காஃபிக்கு பவுடரெலாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காஃபி பவுடரில் கொஞ்சம் எல்லாமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தாங்க, அதனால் வந்து கஷ்டமே இல்லை. இங்கேயும் போய் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு அலையணுமே வாங்கணுமே அப்படின்னு கஷ்டம் இல்லாத ஈஸியான பொருள் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு காஃபி பவுடர், ஒரு அரை வந்து எலுமிச்சை சாறு, எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு அந்த லெமன்லேருந்து ஒரு அரை மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் தேன், இதை கலந்து நல்லா வந்து முகத்தில் ஃபேஸில் அப்படியே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெது வெதுப்பான நீரில் வந்து நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பளபளப்பாகவும் பளிச்சுனும் நம்மளுடைய ஃபேஸ் மாறிடும். ஓகே, நான் சொன்ன இந்த அழகு குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதே மகளிர் மட்டும், பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒரு லிசனர் லைன்ல இருக்காங்க, யாரு எங்க இருந்து சொல்லிட்டு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், என் பேர் காவியா. மஞ்சக்கப்பட்டி.
0: அப்படிங்களா, நிறைய டிப்ஸ். என்ன, நீங்க மேரிடா அன்மேரிடா? அப்படிங்களா, ஓகே. சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய சமையல் இதெல்லாம் தெரியுமா? அழகு குறிப்புகள் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி?
1: எனக்கு வந்து குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு சின்ன மட்டும் சொல்லுங்க.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிப்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க, சரியா?
1: இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம ஊற வைக்கும் போது, அரிசி ஊற வைக்கும் போது கொஞ்சம் சோயாவும் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டா,
0: சோயாவும் வெந்தயமும்
1: சேர்த்து ஆட்டோம்னா இட்லி வரும்.
0: அப்படியா, ஓகே, சூப்பர். ரொம்ப அழகான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு எந்த பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து உயர படத்துல பூங்காட்சியிலே
0: ஓகே, கட்டாயமா நீங்க ரொம்ப அழகா

0: அடுத்த ஒரு நேர் கூட லைன்ல வந்தாச்சு. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹலோ
1: ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மேடம் நாங்க இங்க ஊட்டி காந்தல் பகுதியில இருந்து ஆனந்தி பேசுறேங்க மேடம்.
0: அப்படிங்களா, இந்த நிகழ்ச்சி நீங்க கேக்குறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: இந்த ஸ்நேகிதியா நிகழ்ச்சி எப்படி இருக்கு? லாஸ்ட் டைம் கூட நீங்க கால் பண்ணிருந்தீங்க. ஓகேங்க, ஓகே, சூப்பர். இந்த ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேக்குறது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்குங்க மேடம். இங்க நாங்க ஒரு
0: சொல்லுங்க
1: மேடம். இந்த அரிசி கலவர தண்ணி இருக்கு இல்லைங்க மேடம், அரிசி வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியில டெய்லி வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாக்கா ஃபேஸ்ல இருக்க பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் எது இருந்தாலும் நல்லா கிளியர் ஆயிருங்க மேடம்.
0: ஓகேங்க.
1: அதுக்கப்புறம் ஹேருக்கும் டெய்லி ஸ்ப்ரே பண்ணணும் அந்த தண்ணியில, பொடுகு அப்புறம் ஹேர் டேமேஜ் கூட கிளியர் ஆயிரும் மேடம்.
0: அப்போ இனிமேலுக்கு வந்து நம்ம அரிசியை வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி கீழே ஊத்த வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளோட ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா?
1: நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க மேடம்.
0: அப்படிங்களா, ரொம்ப சூப்பர், சூப்பரா சொன்னீங்க. ஓகே, உங்களோட விருப்ப பாடல் எதுங்க
1: மேடம்? எனக்கு விருப்ப பாடல் பாத்தீங்கன்னா குங்குமச்சிமல்ல இருந்து நிலவு தூங்கும் நேரம் அந்த சாங் போடுங்க.
0: ஓகேங்க, கட்டாயம் அந்த பாடலை கொடுக்கலாம். இதே மாதிரி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார் இருந்தாலும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேச சொல்லுங்க, சரிங்களா?
1: ஓகேங்க,
0: ஓகேங்க, நன்றி.
1: நன்றிங்க மேடம்,
0: நன்றிங்க.

0: உங்கள் ஓட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே மகளிர் மட்டும், பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 9344-9001-1 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 04-23 இந்த இணைப்பினுடன் 2966-7-8-1 இந்த நம்பர் கால் பண்ணி இங்க கூட பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு நேர் கூட லைன்ல இருக்காங்க, யார் எங்க இருந்து அவங்களுடைய டிப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
1: ஹலோ,
0: ஊட்டி எஃப்எம் 101.8
1: மேடம், நான் மஞ்சள் குறையிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: யார் பேசுறீங்க, உங்களுடைய பேர் என்னங்க?
1: சௌந்தர்யாங்க மேடம்.
0: சௌந்தர்யா, சௌந்தர்யா இந்த ப்ரோக்ராம் கேக்குறீங்களா?
1: ஆ கேக்குறேன் மேடம்.
0: ஓகே, எப்படி இருக்கு இந்த ப்ரோக்ராம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆயிருக்கா?
1: நல்லா நிறைய யூஸ் ஆகுது மேடம்.
0: அப்படிங்களா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்கீங்க
1: மேடம்? நம்ம வந்துட்டு நம்மன்றல்ல குழந்தைங்க எல்லாரும் இந்த ஊனி ஊனி எந்திரிப்போம் தெரியுங்களா? அப்ப இந்த காலில எல்லாம்
0: அப்படிங்களா, ரொம்ப சூப்பர்.
1: நாங்க அது யூஸ் பண்ணிருக்கோம், அப்ப அது போகுது, நல்லா போகுது மேடம்.
0: அப்படிங்களா, ஓகேங்க.

0: நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு
1: 10 நாளைக்கு போட்டா அது நல்ல ரிசல்ட் தெரியும் மேடம்.
0: ஆ 10 டேஸ் அப்படியே தொடர்ந்து போட்டு இருந்தாக்க அது நல்ல ரிசல்ட் அடியோடு போயிருண்டீங்களா?
1: ஃபுல்லா போகுற சான்ஸ் இல்லைங்க மேடம்.
0: ம்
1: அது போ ஆனா வந்து அந்த லைட்டா வரும்போதே போட்டு இருந்தா போயிருது ஃபுல்லா.
0: ம்
1: இருக்குற போட்டா லைட்டா போயிருதுங்க மேடம்.
0: ஓகேங்க ஓகேங்க சூப்பர். ஓகே சொல்லுங்க இந்த சந்தோஷத்தோட உங்களோட விருப்ப பாடல் இது.
1: கொடிவீரன்ல இருந்து என்ன சாங் போட்டு?
0: ஓகேங்க ஓகேங்க கட்டாயமா உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. ஓகே நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது சிநேகிதியே மகளிர்கான நிகழ்ச்சி. அடுத்த
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21 தேதி

0: என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின்போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கித் தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறுதேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறுதேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு

0: இருந்த ஏழு வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலைத்த நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. அந்த செல்வாக்கை மீண்டும் நம் கைகளில் ஒப்படைக்க இந்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு புரட்சிகரமான திட்டம்தான் PM விஷ் திட்டம். இந்த திட்டத்தின் விரிவாக்கம் வெல்னஸ் அண்ட் இந்தியன் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்டகிரேட்டட் ஆயுஷ் வித் மெயின் ஸ்ட்ரீம் கிளினிக்ஸ் என்பதாகும். சுருக்கமாக சொன்னால், நம் பாரம்பரிய மருத்துவத்தை நவீன அலோபதி மருத்துவ மனைகளுடன் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வருவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இன்று நாம் சந்திக்கும் பல நோய்கள், நீரிழிவு, இரத்த அழுத்தம், மன அழுத்தம், இவை அனைத்தும் வாழ்வியல் முறை மாற்றத்தால் வருபவை. நவீன மருத்துவம் அவசர சிகிச்சைக்கும் அறுவை சிகிச்சைக்கும் சிறந்தது. ஆனால் ஒரு நோயை தடுப்பதற்கும் வந்த நோயை முழுமையாக வேறறுப்பதற்கும் நம் பாரம்பரிய முறைகளான சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் யோகா போன்றவை மிகவும் பயனுள்ளவை. இந்த இரண்டையும் இணைத்தால் மட்டுமே மக்களால் முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியும். இந்த திட்டம் சில முக்கியமான தூண்களை கொண்டுள்ளது. அவை ஒருங்கிணைந்த சிகிச்சை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆயுஷ் பிரிவுகளை நிறுவுதல். மற்றொன்று வருமுன் காப்போம். நோய்கள் வருவதற்கு முன்பே யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். மற்றொன்று ஆதாரங்கள் சார்ந்த சிகிச்சை. நமது பாரம்பரிய மருத்துவத்தை நவீன அறிவியல் ஆய்வுகளின்படி தரப்படுத்துதல். இறுதியாக அனைவருக்கும் ஆரோக்கியம், சாமானிய மக்களுக்கும் மலிவான விலையில் தரமிக்க சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்தல். இந்த திட்டத்தில் மேலும் 5 முக்கிய பிரிவுகள் உள்ளன. ஒன்று ஆயுர்வேதம், இயற்கையோடு இணைந்த வாழ்வியல். மற்றொன்று யோகா, இயற்கை மருத்துவம், உடல் மற்றும் மனதின் ஒருமைப்பாடு. மற்றொன்று யுனானி, மூலிகைகள் மூலம் தீர்வு. மற்றொன்று சித்தா, தமிழர்களின் தனித்துவமான மருத்துவ முறை. குறிப்பாக நிலவேம்பு குடிநீர் போன்றவற்றை நாம் கோவிட் காலத்தில் பார்த்தோம். இறுதியாக ஹோமியோபதி, நுணுக்கமான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுதல். தமிழகத்தை பொறுத்தவரை சித்த மருத்துவம் நம் ரத்தத்தில் கலந்தது. PM விஷ் திட்டத்தின் கீழ் மாவட்ட மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ பிரிவுகள் வலுப்படுத்தப்படுகின்றன. இது நம் மாநிலத்தின் பாரம்பரிய அறிவை உலகிற்கு எடுத்து செல்லும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நண்பர்களே, PM விஷ் என்பது வெறும் மருத்துவ திட்டம் மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சார மீட்சி. பிணி இல்லாத உலகம் என்பது நம் இலக்காக இருக்க வேண்டும். நாம் இனி நவீன மருந்துகளை மட்டும் நம்பியிருக்காமல் நமது வீட்டு தோட்டத்தில் இருக்கும் மருத்துவத்தையும் நம் தாத்தா பாட்டி சொன்ன வாழ்வியலையும் அறிவியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த திட்டம் நம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். இதை முழுமையாக பயன்படுத்தி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவோம்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 12:55. மெல்லிசை. மெல்லிசையின் முதற் பாடல்.
1: சின்னஞ்சிறு பிள்ளைகளே, செம்பவள முல்லைகளே, அன்னை மடியில் துள்ளுங்கள், அரிச்சுவடி சொல்லுங்கள்.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவுபெறுகிறது மெல்லிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். வண்ண வண்ண பூக்கள்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாங்கா ஹிந்தி மொழி பாடலை கேட்க போறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் தாக் தி ஃபயர். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ன பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் டாடா, இது தெலுங்கு மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து அடுத்த ஒரு ஹிந்தி மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்களில் தொடர்ந்து இனி ஒரு மலையாள பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில்

0: பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுத்தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வுகூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1st முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கை அம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: போட்டியில் லக்னோவில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 1:56. இனி ஒரு திரைகானம்.

இந்த ஆளுக்குரும சமுதாயத்திலிருந்து ஜானகி அம்மா அவங்க வந்து இந்த அத்திகத்திகன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரு விதவை பொண்ணு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மச்சினன் வந்து ஒரு பாட்டு பாடுறதா என்னுடைய அர்த்தம்.

0: மனிதனே.
1: எங்களுடைய ஆளு குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகள்ல இருந்து என்னென்ன பொருள் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பாட்டு, சின்னரங்கன் அப்படிங்கிறவரு இந்த பாட்டை பாடுறாரு.
2: குருமான

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்ப இன மக்களின் பாடல்களும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளுக்கு போகும்போது தேனை கிழங்கு கனி வகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதை வந்து இந்த அரைக்குவல் இசையில அந்த இசையை பாடுறோம்.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். நேயர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும் அதனைத் தொடர்ந்து புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை அருணகிரிநாதர் காட்டும் கம்பராமாயணம் என்ற தலைப்பிலும், அதனைத் தொடர்ந்து வே. நீலகண்டன் அவர்கள் இயற்றிய அழிந்து வரும் கிராமிய இசைக்கருவிகள் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.
2: செந்தமிழே, நருந்தேனே, இனிய தமிழ்தாயே, தலை வணக்கம். அருணகிரிநாதர் சொல்லும் இராமாயண கதை குறித்து உங்களிடம் சில நிமிடங்கள் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வரலாறு என்பது பன்னெடுங்காலமாய் நடந்த நிகழ்வுகளை அறிவது. நாம் இன்று கண்ணால் காண முடியாதது, ஆனால் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதன்

0: விளக்கம். கண்ணால் இன்று காணாத போதும் அதற்கான ஆதாரமாக இருப்பது இலக்கியங்கள், நூல்கள், கல்வெட்டுகள் மற்றும் பலவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல்கள். இதற்கு எந்த விதத்திலும் பிழையாகாமல் தமிழ் இலக்கியங்களிலும் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை நமது பாரம்பரிய அறிவியலுக்கும் வாழ்க்கைக்கும் ஆதாரமாய் இருந்திருக்கின்றன. மகாபாரத போர் நடந்தபோது தமிழ்நாட்டிலிருந்தே உணவு பாண்டிய மன்னனால் வழங்கப்பட்டது என்ற புறநானூற்று பாடல் கூறும் தகவல் தமிழர்களின் தொன்மையை சொல்வதாக இருக்கும். இராமாயணம் 12 காலத்திற்கு முன் சொல்லப்பட்ட புராணம். அதன் சுவடுகள் தமிழகத்திலும் இலங்கையிலும் இருந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. புராணம் என்றாலும் அது உண்மையாக நடந்திருக்கக்கூடும் என்பதற்கு சான்றாக இவை இருக்கின்றன. அதில் ஒரு வரலாற்று சான்றாக முருகன் மீது பாடல் பெற்ற பக்தி இலக்கியமான திருப்புகழில் இலங்கை கதிர்காம முருகப்பெருமான் மீது பாடப்பெற்ற பாடலில் இராமாயண தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசன் இராவணனால் இராமபிரானின் மனைவி சீதாதேவி கைது செய்யப்பட்டார். இதை ராமன் அறிந்திருந்தாலும் சீதாதேவியை எங்கு இருக்கிறாள் என்பது அறியப்படாத நிலையில் அனுமனும் மற்ற வானரங்களும் பல திக்குகளில் சென்று தேடினர் என்பதையும், அதில் அனுமன் சீதாதேவியை சந்தித்து இராமபிரானின் மோதிரத்தை காட்டினார். சீதாதேவி பற்றி அறிந்து இராமனிடம் தெரிவித்தார் என்பதையும் சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர். உடுக்க ஆடை வேண்டும், பசிக்கு உணவும் நீரும் வேண்டும், நன்றாக காட்சி தருவதற்கு ஏற்றவாறு ஆடையும் குளிக்க நீரும் வேண்டும், நோய் ஏற்படுமாயின் அதை நீக்கும் மருந்தை அறிதல் வேண்டும், நான் நன்றாக படுத்துறங்க வீடும் அதை பராமரிக்க இளம் மனைவியும் வேண்டுமென்று எண்ணற்ற கோடி மக்கள் உன்னை வணங்குவர். அவர்களின் இந்த பேதமையை நீக்கி அவர்களை அழைத்து சிவபோதம் தர வேண்டும் இறைவனே. இராமாயணத்தில் இராவணனால் கடத்தப்பட்ட சீதை எங்கிருக்கிறார் என்பதை அறிய முடியாமல் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகளிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகளில் சென்று தேடுகின்றனர் வானரங்கள். ஆனால் சுக்ரீவரோ அனுமனிடம் உனக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகள் மூலம் சீதாதேவியை நீ காண முடியாமல் போனாலும் தொடர்ந்து முயன்று அவரை கண்டறிந்தே ஆக வேண்டும் என்ற ஆணைக்கு ஏற்ப செயல்பட்டு சீதாதேவியின் இடத்தை கண்டறிந்து ராமனிடம் தெரிவித்தார் அனுமன். அத்தகைய அனுமனுக்கு அருள் புரிந்த இலங்கையின் தென்திசையில் உள்ள கதிர்காமத்தில் வாழும் முருகப்பெருமானே, நீ என்றென்றும் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வேலவா, ஈசனின் மகனே, இவ்வுலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் ஜீவராசிகளையும் உன் அருளால் காக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வேண்டுவது குறித்து இதுவரை கண்டோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். வாடிய நற்றமிழர், வாடிய மணித்திருநாடு.
1: நேயர்களே, இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் வே. நீலகண்டன் அவர்கள் இயற்றிய வாழ்விழந்து வரும் கிராமிய இசைக்கருவிகள் இந்த புத்தகம் குறித்த நூல் விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இது ஒரு கலை சார்ந்த புத்தகம், துறைசார் புத்தகம் என்றும் சொல்லலாம், கட்டுரை புத்தகம் என்றும் சொல்லலாம். எத்தனை எத்தனை இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொல்வதைப் போல எத்தனை எத்தனை இசைக்கருவிகளை நமது தமிழகம் கண்டிருக்கிறது, இப்பொழுது மெல்ல மெல்ல வாழ்விழந்து வருகிறது என்பதனை இந்த புத்தகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் இப்புத்தகத்தினுடைய ஆசிரியரான

வே நீலகண்டன் அவர்களை பற்றிய குறிப்பை காணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணியை அடுத்துள்ள முடச்சிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர். பல்வேறு நாளிதழ்களில் பணியாற்றியுள்ள இவர் தற்பொழுதும் ஒரு வார இதழினுடைய உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கிராமத்து வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம் சார்ந்த இவரது எழுத்துக்கள் மிகவும் கவனிக்கத்தக்கவை. நாங்களும் சில பூக்களும், ஐயா வைகுண்டர், ஊர்கதைகள், உரங்கா நகரம், வெள்ளியங்கிரி யாத்திரை, இந்த 5 புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். வார இதழில் வாராவாரம் இதுபோன்ற கட்டுரைகள் வந்திருக்கின்றன. இசைக்கருவிகள் அழிவின் விளிம்பில் இருப்பவை, இப்படியெல்லாம் கூட கருவிகள் இருக்கின்றனவா என்று வியக்க வைப்பவை. இது குறித்து ஆசிரியர் பல்வேறு விதமாக எழுதியிருக்கிறார். இவருடைய நூலில் இந்த இசைக்கருவிகளை குறிப்பிட்டிருக்கிறார். எக்காலம், பஞ்சமுகவாத்தியம், தாளம், கல்நாதஸ்வரம், கெத்துவாத்தியம், கொம்பு, மகுடம், முகவீனை, கோட்டுவாத்தியம், நகரா, பாரிமணி, சேமக்கலம், சுத்தமத்தலம், தாரை, தக்கை, பை, தவண்டை, திமிரிநாதஸ்வரம், திருச்சின்னம், கொடுக்கொட்டி, உடல், கொக்கரை, பேரிமத்தளம், பவுனி, மண்மேளம், அரைச்சட்டி, உருட்டி, சன்னை, பெருமுரசு, சிறுமுரசு, நமரி, கர்த்தாக்கள். நான் மேற்சொன்ன வாசித்த இந்த இசை கருவிகளெல்லாம் சிறுவயதில் இசைத்த கருவிகள்தான். ஹார்மோனியம், புல்புல் தாரா, புல்லாங்குழல், பியானோ, பரமேளம், வீட்டில் வயலின், ஜால்ரா போன்றவை மட்டுமே மேற்படி சொல்லப்பட்ட பழைய இசைக்கருவிகள் குறித்து போதிய ஞானம் இல்லை என்றே சொல்லலாம். அந்த இசைக்கருவிகள் குறித்தும், இசைப்பவர்கள் குறித்தும், இசைப்பவர்கள் தற்பொழுதுள்ள நிலை குறித்தும் ஆசிரியர் இந்த நூலில் பட்டவர்த்தனமாக பகிர்ந்துள்ளார் என்றே சொல்ல வேண்டும். தமிழர்களினுடைய ஆதி இசை மரபு, அதன் தெய்வீக தொடர்பு, தற்போதைய நலிந்த நிலை மற்றும் அதை மீட்டெடுப்பதற்கான தீர்வுகள் குறித்து மிக ஆழமாக பேசுகிறது இந்த புத்தகம். அதனுடைய சுருக்கம் என்று இசைத்தோமானால், தமிழரின் இசை மரபு. இசையும் இறைமையும், இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது தியானத்திற்கான வழி. சிவன் டமருகம், கிருஷ்ணன் வேணு, சரஸ்வதி வீணை என்று தெய்வங்களே இசைக்கருவிகளை ஏந்தியிருப்பது இசையின் மேன்மையை உணர்த்துகிறது. கோவில்களில் தாளமும் சுருதியும் இணைந்து ஒரு லயத்தை உருவாக்குவதற்காகவே இசை ஒரு அங்கமாக வைக்கப்பட்டது எனலாம். உலகின் ஆதி இசை, உலகினுடைய முதல் இசை மரபு தமிழர் இசை மரபு என்பதனை பன்னாட்டு அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இதற்கான சான்றுகள் தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள் மற்றும் சிந்து சமவெளி ஆய்வுகள். ஐந்தினை இசையான முல்லை மருதம் என்று ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனி பண்களும் கருவிகளும் இருந்தன. இசை சமூகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், பாணர், பொருணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் இசையை தங்களது வாழ்க்கை முறையாக கொண்டிருந்தனர். வீழ்ச்சியும் இழப்பும் என்றால், கடந்த சில நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களாலும் அந்நிய மோகத்தாலும் தமிழின் தொன்மையான இசை அடையாளங்கள் சிதைந்துவிட்டன. கோவில்கள் வருமானத்தை மட்டுமே இலக்காக கொண்டதால் இசை கலைஞர்களின் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இதில் அழிந்து வரும் இசைக்கருவிகள் என்றால், சுரமண்டலி போன்ற உன்னதமான கருவிகள் இன்று அருங்காட்சியக பொருட்களாக மாறிவிட்டன. பல கருவிகள் பராமரிப்பின்றி துருப்பிடித்து கிடக்கின்றன. உயிரோட்டமான இசைக்கு தகுதியான கலைஞர்கள் இல்லாததால் கோவில்களில் எலக்ட்ரானிக் கருவிகள் இறைச்சல் பெருகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். கலைஞர்களின் அவல நிலை, உரிய அங்கீகாரமும் வருமானமும் இல்லாததால் தலைசிறந்த இசைக்கலைஞர்கள் இன்று வாழ்வாதாரத்திற்காக செங்கல் சூளைகளுக்கும் கல் குவாரிகளுக்கும் வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மீட்டெடுப்பதற்கான தீர்வுகள் அரசு இசைக்கல்லூரிகள் அழிவின் விளிம்பில் உள்ள கருவிகளை கண்டறிந்து மாணவர்களுக்கு களப்பயிற்சி வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பண்பாட்டு மையங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த ஆதி இசையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று சொல்கிறார். இசையறிஞர் மம்மது அவர்கள் தமிழிசைக்காக ஆற்றியுள்ள அரும்பணி மற்றும் கர்நாடக இசை குறித்த சில வரலாற்று உண்மைகளை ஆசிரியர் நீலகண்டன் அவர்கள் இந்த புத்தகத்திலே விவரிக்கின்றார். தமிழிசையின் தொன்மை, தமிழிசை 3000 ஆண்டுகள் பழமையானது. செழுமையான பண்களையும் சுரங்களையும் கொண்டது. ஆனால் போதிய கருவி நூல்கள் இல்லாத காரணத்தால் 500 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஆங்கில இசைக்கு இருக்கும் அங்கீகாரம் தமிழிசைக்கு கிடைக்கவில்லை என்று தன்னுடைய ஆதங்கத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, கர்நாடக இசை என்பது தமிழிசையே. இன்று கர்நாடக இசை என்று அழைக்கப்படுவது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய

தான் என்கிறார் மம்மது. கர்நாடகம் என்ற சொல்லுக்கு பழைமையானது என்ற பொருள். 300 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த சொல்லாடல் புழக்கத்திற்கு வந்தது. தமிழகத்தினுடைய பல ஊர் பெயர்கள் சமஸ்கிருதமயமானது போல தமிழிசையும் கர்நாடக இசை என்று பெயர் மாற்றப்பட்டு அந்நியமாகிவிட்டது என்ற உண்மையை இவர் உரக்கச் சொல்கிறார். நிலவும் சவால்கள். இயல் தமிழுக்கு இருக்கும் அகராதிகள் போல இசைக்கும் நாடகத்திற்கும் போதிய நூல்கள் இல்லை. சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களில் உள்ள இசை நுணுக்கங்களை கற்பிக்க போதிய பேராசிரியர்கள் இல்லை. முறையான ஆய்வுக் கருவிகள் இல்லாததால் மாணவர்கள் தமிழ் இசையை கற்க தயங்குகின்றனர். தமிழிசை என்னும் புதையலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல பண்களஞ்சியம், அதாவது ராகங்களின் தொகுப்பு, மற்றும் கருவிக்களஞ்சியம், இசைக்கருவிகளின் தொகுப்பு ஆகியவற்றை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இசையறிஞர் மம்மது தொகுத்த இந்த தமிழிசை பேரகராதி அல்லது அவர் குறிப்பிடும் பண்கள் ராகங்கள் பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் புதியதாக இசை பயிலும் மாணவர்கள். இசை தாகம் உள்ளவர்களால் மட்டுமே இந்த இசைக்கருவிகள் குறித்து புரிதல் கொள்ள முடியும் என்றும் தன்னுடைய உரையை முடிக்கின்றார் ஆசிரியர் வே. நீலகண்டன் அவர்கள். மொத்தத்தில் இசை பிரியர்களுக்கு, ராகத்தினுடைய பிரியர்களுக்கு இந்த புத்தகம் என்பது வாசிக்க வாசிக்க திகட்டாத இசையை தரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையும் அதனைத் தொடர்ந்து புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி. சரவணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

கேட்ட பாடலின் படம் இவன் வேறு மாதிரி. பாடியவர் மதுஸ்ரீ, இசை சத்யா. இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கூட கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் நவீன சரஸ்வதி சபதம், பாடியவர்கள் நிவாஸ் சின்மை. கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், மதுக்கரை தாலுகா அலுவலகம், போத்தனூர் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைத்தூறல் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பலமோர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 34.3 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 25.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது.

0: பா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேரம் 3 மணி, ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் ஒலிபரப்பு 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
2: உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேகா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா

கவிஞரும் பாடலாசிரியருமான இவர் சிவகங்கை கடம்பங்குடி கிராமத்தில் பிறந்தவர். தன்னுடைய 15வது வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கியவர். விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் இவர். 1973 பொண்ணுக்கு தங்க மனசு படத்துல தஞ்சாவூர் சீமையில தாவி வந்தேன் பொன்னியம்மா என்கின்ற பாடலை எழுதி திரைத்துறைக்கு கால் பதித்தவர் அவர்தான் முத்துலிங்கம் அவர்கள். முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய திரைப்பாடல்களின் தொகுப்பு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது.

சுப்பையா முத்துலிங்கம் அவர்கள் 1966 ஒரு பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பயணித்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு திரைத்துறையில் பாடல்கள் எழுத தொடங்கினாருங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தாம் நடித்த படங்களில் எல்லாம் பாட்டு எழுத வாய்ப்பளித்தார். உழைக்கும் கரங்கள் படம் தொடங்கி மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வரைக்கும் தொடர்ந்து பாடல்களை எழுதிய இவர் தன்னுடைய தாரக மந்திரமாக உழைப்பு, திறமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை என்பதையே சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்களின் கவி நயத்தில் வந்த பாடல்களில் நிகழ்ச்சியில ஒலிக்கவிருக்கும் முதல் 3 பாடல்கள் இதோ.

இந்த பாடல்களில் முதல் பாடலாக ஒலிக்கவிருக்கின்றது நேயர்களே 82 வெளிவந்த திரைப்படமான தூரல் நின்று போச்சு படத்தில இருந்து கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடலை கேட்கலாம்.

பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல்களில் 80s காலகட்டங்களில் அருமையான பாடல் வரிகளோட கொடுத்திருப்பாருங்க. நிறைய பாடல்கள் நீங்காத இடம் கொண்ட பாடல்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெல்லிய இசையில் இசைஞானி அவர்களின் இந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடலும் நேயர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அடுத்த பாடலும் வரவிருக்கிறது. வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமே, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமே, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, தேவி உன் கோவில் வாசல் முன்னாலே காவியம் தேனென பூமியில் கவிதை அரங்கேறியது. பயணங்கள் முடிவதில்லை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணிய அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். பாடல் இளையராஜா அவர்களின் இசையில். இந்த பாடலை கேளுங்க. ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்களின் பாடல்கள் அதிகம் நடிகர் பாக்யராஜ் அவர்களுடைய படங்களுக்கே அதிக பாடல்களை எழுதியிருக்கிறார் என சொல்லலாங்க. அந்த வரிசையில இரு மனங்கள் பிரிந்திருந்தாலுமே அதற்கான பாடல் வரிகளாக மயிலே உன்னை நான் மயக்கவும் இல்லை, மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை, என்னை நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம், இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன், காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ என்ற வரிகளை கொடுத்திருப்பார் முத்துலிங்கம் அவர்கள். இளையராஜா அவர்களின் இந்த இசையில் அனைவர் மனதையும் ஈர்த்த ஒரு சோக பாடல் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியான ஒரு பாடல் 80s காலங்களில் தொடங்கி கேட்டு ரசிக்கும் பாடல் இந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது முந்தானை முடிச்சு படத்திலிருந்து இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

சுப்பையா முத்துலிங்கம் அவர்கள் 1500 மேற்பட்ட தமிழ் திரைப்பட பாடல்களை வந்து எழுதியிருக்கார். இவருக்கு கலைமாமணி, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, சிறந்த பாடலாசிரியருக்கான விருது, கலைஞன் விருது என பல விருதுகளை பெற்ற ஓர் கவிஞர். இவர் 1980களில் அப்போதைய தமிழக முதல்வர் MG ராமச்சந்திரன் அவர்களால் தமிழகத்தின் அமைச்சரவை கவிஞராக வந்து நியமிக்கப்பட்டவர். முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் நிகழ்ச்சியில அடுத்து தொடர்ந்து வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு இந்த 3 பாடல்கள்.

ரஜினிகாந்த் பூர்ணிமா அவர்கள் நடித்த படமான தங்க மகன் படத்திற்காக இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

I can kiss you without touching you.

அடுத்ததாக 1985 வெளிவந்த படம் மட்டுமல்லாம பாடலுக்காகவே படமும் வெற்றி கண்டது என சொல்லலாங்க. அப்படியான படம் தான் இது. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவசுகம் பெற ராக நதியினிலே நீ நீந்தி வா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமே என சங்கீதமாக மேகத்தை வர்ணித்த முத்துலிங்கம் அவர்களின் அழகிய பாடல் வரிகளுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடலை கேட்கலாம். உதயகீதம் படத்திற்காக கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 ஒலித்துக் கொண்டிருப்பது வானவில்லை.

நேயர்கள் இணைந்திருப்பது வானவில் நிகழ்ச்சியில். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எயிட்டிஸ் காலகட்டங்களில் வெளியான பசுமையான நினைவுகளை தந்த பாடல்கள் நேயர்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பேசா ஓவியத்தில் ஆயிரம் சோகம் இருந்தாலும் அதை சின்ன பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே என்ன ஆசையுண்டோ உள்ளம் தன்னை மூடி வைத்து தெய்வம் வந்தால் சொல்லும் இங்கே என பிஞ்சு குழந்தையின் சோகத்தை பாடல் வரிகளாக இவர் தந்திருப்பார். எத்தனையோ பேரின் சோகத்திற்கு மருந்தாக வளம் வந்த பாடலாக இருந்திருக்கலாம் எனலாம். கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் பூவிழி வாசலிலே படத்திற்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய 80s பாடல்களின் தொகுப்பு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

முத்துலிங்கம் அவர்களுக்கு பல விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது தமிழக அரசு. அந்த வரிசையில 2013 தமிழ்நாடு அரசின் கபிலர் விருதும் வழங்கி கௌரவிச்சாங்க. அடுத்து வரவிருக்கின்ற பாடல்களாக

இந்த மூன்று பாடல்கள் தாங்க வரவிருக்கு. 1987 இளையராஜா அவர்களுடைய இசையில வந்த இந்த பாடல் தொடர் வரிசையில பாடல் வரிகளை வந்து கொடுத்திருப்பார் பாடல் ஆசிரியர். காதல் பரிசு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SS ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்க கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கவிஞர் பாடலாசிரியர், பாடலாசிரியரும் கவிஞருமான முத்துலிங்கம் அவர்களுக்கு உதவி செய்வதாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பல முறை பணம் கொடுப்பதாக கேட்டிருக்கிறாருங்க. அதுக்கு முத்துலிங்கம் அவர்கள், பணம் வேண்டாங்க, எனக்கு படத்தில் பல பாடல்களை எழுதுவதற்கான வாய்ப்புகளை மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராமா. பல முறை எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு உதவி செய்வதற்காக பணத்தையே கொடுக்க முயற்சி எடுத்திருக்கார். ஆனால் எந்த நிலையிலுமே இவர் அந்த பணத்தை வாங்க மறுத்திருக்கார். ஏன் அப்படின்னா, தன்னுடைய உழைப்பிற்கான பணத்தை கிடைத்தால் போதும் என நினைக்கக்கூடிய ஒரு கவிஞர். அப்படிப்பட்ட இந்த மனிதருக்கு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்களில் பாடல்களை எழுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாராம். இவரின் இந்த செயலை ஒரு மேடையில கூட எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னாராம், உழைக்காமல் யாரிடமும் இனாமாக எதையும் வாங்கிவிடக் கூடாது என்ற தன்னம்பிக்கையோடு தன்மானத்தோடு இருக்கும் கவிஞராக விளங்கும் முத்துலிங்கம் அவர்களுக்கு விருதையும் கொடுத்து கௌரவித்தாராம் எம்ஜிஆர் அவர்கள். நேர்களே, அடுத்த பாடலையும் கேட்கலாம். உன்னால் முடியும் தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்.

படத்தில் வந்த பாடல்களுக்காகவே படமும் ஒரு பெரிய வெற்றி காண்கிறது என்பதை மெய்ப்பித்த படமாக இருந்த படம்தாங்க இது. 85 ஆண்டில் வெளிவந்த பெரும் ஹிட்டான படம் இந்த படம் இதய கோயில். இந்த படத்துல

0: பாடலாசிரியராக இதயம் ஒரு கோவில் என்ற பாடலை தானே எழுதி பாடியும் இருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்துல மு மேத்தா, நா காமராசு, வைரமுத்து, பாவலர் வரதராசன், வாலி, முத்துலிங்கம் என ஆறு பாடல்களும் ஒவ்வொரு பாடலாசிரியரும் தலா ஒரு பாடல்களை வந்து எழுதியிருப்பாங்க. இதுவே இந்த படத்தின் சிறப்பு. அது மட்டுமல்லாம அனைத்து பாடல்களுமே ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற பாடல்கள். அந்த வரிசையில முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடக்கூடிய இந்த பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 வானவில்.
1: கூட்டத்திலே கோயில் புறா

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாக சாச நின்னிகாக பத நிசகம பா கூட்டத்திலே கோயில் பூரா தித்த கதிமி தளாங்கு தகதிமி தகதித்த கதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தணு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிடத்தும் கிடக்கிட தகிடத்தும் தத்தகதிமி தகதிமி தக திருகிடத்தும்

1973 பொண்ணுக்கு தங்க மனசு படம் தொடங்கி 2013 வரை சுவடுகள் படம் வரை 1500 மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் தந்த கவிஞர் பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய 80s வந்த பாடல்கள் சில இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் வந்தன. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வானவில் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு. கனகராஜ்.

நேயர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவுற நாய்களும் வானத்துல பறக்குற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாற்றும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய உதவி. நேயர்களே, வெயில் காலத்துல சாப்பாடு சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால ஃபுட் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும் தெரியுமா? வீட்டுல செஞ்ச சுட சுட சாப்பாட்டை சாப்பிடுங்க. தயிர் சாதம், மோர், இதெல்லாம் வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற பெரிய வரம். காரமான உணவுகளை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய கோடை காலத்துல உடம்பு சரியில்லாம படுத்துறாதீங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியம் 101.8 நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார் லிசனர்ஸ், இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நானும் இங்கே அசா இருக்காரு, நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே கொஸ்டின் கேட்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் நீங்க பண்ணலாம், அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் குழு கூட கொடுக்க ரெடியா இருக்கும். அதை கேட்டுட்டு நான் யார் அப்படின்றதுக்கான கரெக்டான ஆன்சரை நீங்க சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன்.

0: கேட்க போற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகள்ல வினாடி வினா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு நான் யார். இந்த நிகழ்ச்சி பத்தின அப்டேட் ஆஷா கொடுப்பாங்க, சொல்லுங்க ஆஷா.
1: இந்த நிகழ்ச்சி லிஸ்னஸ்க்கான நிகழ்ச்சி. இது ஒரு ஜாலியான வினாடி வினா மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9344-9010-18 அப்படி இல்லைனா 0423 இந்த கோட் நம்பர் இணைத்து 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆன்சரை எங்கள் கூட சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.

0: நான் என் நிகழ்ச்சியில் நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். நியூசிலாந்து பக்கமே எட்டினே நான் பார்த்ததில்லை, நான் யார்? நியூசிலாந்து பக்கமே எட்டி பார்த்ததில்லை, நான் யார்? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா சார்?
1: நிச்சயமா.

0: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார்? எங்க இருந்து?
0: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் சார்.
1: சூப்பரா இருக்கீங்களா சத்யநாராயணன்?
0: நல்லா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்காங்களா?
2: ஆ சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், என்னன்னு தெரிஞ்சதுங்களா? இன்னொரு டைம் கூட அந்த க்வெஸ்சன் நான் உங்களுக்கு கேட்டுறேன். ஆ க்வெஸ்சன் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் சரிங்களா? நியூசிலாந்து பக்கமே நான் எட்டி பார்த்ததில்லை. நான் யார்?
0: அது பாம்பு மேடம்.
2: கரெக்டா சொல்றீங்களா?
0: ஆமா, என் சன் ரெண்டு வருஷம் அங்க இருந்தார், 24-25 இயர்ஸ் அங்க இருந்தாரு, நியூசிலாந்துல சொல்லியிருக்காரு.
2: அப்படிங்களா? பாம்பு எட்டியே பார்த்தது இல்லைன்னு?
0: ஆமா, அங்க நியூசிலாந்து
2: பாம்பு இல்ல.
0: இல்ல
2: அப்படிங்களா? ஆனா நான் அந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்கல, நான் இன்னொரு ஆன்சர் எதிர்பார்த்தேன். நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன் சரிங்களா?
0: சொல்லுங்க.
2: என் நிறம் வெளுக்காது. என் நிறம் வெளுக்காது.
0: என் நிறம் வெளுக்காதா? அடுத்த க்ளூ.
2: அடுத்த க்ளூ, எனக்கு பிடிச்ச கலர்
0: வெள்ளையா?
2: எனக்கு பிடிச்ச கலர் தெரியலீங்களா?
0: இல்லையே.
2: சரி, நான் இப்போ ஒரு க்ளூ கொடுக்குறேன், இதுல வந்து நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. அந்த க்ளூ கொடுத்துறீங்க. நியூசிலாந்துல பார்ட்டி தாராளமா வெட்ட வெளியில உட்காந்து வட சுடலாம்.
0: வெயில் வெயில்
1: பார்ட்டி வட சுடுற கதை என்ன சார்
0: அது? வெயில் வெயில் வெயில் வெயில் இருக்காது மேடம்.
2: இங்க பாருங்க சார், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளூ கொடுக்குது.
1: பார்த்தீங்களா சார், ஒண்ணுல பார்ட்டி வந்து வட சுடுறாங்க இல்லையா?
0: ஆமா.
1: அதுக்கு அப்புறம் நீங்க கண்ணு போறது முடிச்ச
0: வானத்துல வட சுடுறாங்க சொல்லுவாங்க தானே
2: சார்? வெட்ட வெளியில நான் தான் சொல்லிட்டேங்களே, வெட்ட வழியில உட்காந்து வடை சுடலாம், தாராளமா உட்காந்து சுடலாம், யாரோ டிஸ்டர்பும் இருக்காது.
0: அதான் வெயில் இருக்காது மேடம், வெயில் இருக்காது, கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்.
2: அப்படிங்களா?
0: ஆமா.
2: சரி ஓகே, அப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த நேர் யாருன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்கலாம் சரிங்களா?
0: சரி ஓகே மேடம்.
2: இவ்வளவு ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி தலைவர்.
2: அதான் நம்ம வந்து நல்லா க்ளூ கொடுத்துட்டோம், ரொம்ப ஈஸியான க்ளூ கூட கொடுத்துட்டோம். அதனால அவர் ட்ரை பண்ணாரு, பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சன் சொன்னதுனால பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாரு. ஆமாம், இப்போ இன்னொரு லிஸ்னர் கூட வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டுடலாம்.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், அன்பு அறிவிப்பாளரே, நலம் தானா?
2: ஆ நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் நலமா?

0: இருக்கீங்களா?
1: குழப்பத்தோட நலமாக இருக்கிறேன்.
0: இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், அதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்
1: இல்லீங்களா? ஆ, கேட்டிருக்கேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன், நம்ம தலைவர் வந்து ரெண்டு மூணு இதை சொல்லிட்டு போனாரு. இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்களும் இந்த பக்கம் நான் எட்டி பார்க்க மாட்டேன்னு சொன்னா திருடர்கள் அப்படின்னு சொன்னான்னு நினைக்கிறேன்.
0: திருடர்கள் வந்து இருக்கலாம், ஆனா நான் சொன்ன ஆன்சர் அது இல்ல, நான் எதிர்பார்த்த ஆன்சர் அது இல்ல.
1: எட்டி பார்த்ததில்லை.
0: நல்லா கேட்டுக்கோங்க, நியூசிலாந்து பக்கம் நான் எட்டி பார்த்ததில்லை. அதுக்கான க்ளூ, என் நிறம் வெளுக்காது, எனக்கு பிடிச்ச கலர்,
1: எனக்கு பிடிச்ச கலர் வானம் நீலம்.
0: ஓ, நான் உங்களுக்கு பிடிச்ச கலரை கேட்டேன்னு நினைச்சீங்களா? ஒரு க்ளூ தான் கொடுத்தேன்.
1: இல்ல இல்ல, க்ளூ தான் கரெக்ட். வானம், வானத்தின் நிறம் நீலம். நானே புரியல, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சேன் ஞாபகம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இது மேடம் எதுன்னு சொன்னா.
0: சரி, இன்னொரு க்ளூ கூட
1: கொடுக்குறேன்.
0: நான் சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். நியூசிலாந்தில் பாட்டி தாராளமாக வெட்டு வெளியில் உட்காந்து வடை சுடலாம். தாராளமாக உட்காந்து சுடலாம், எந்த டிஸ்டர்பும் இருக்காது.
1: ஒரே நிமிஷம்,
0: அப்படிங்களா? அது ஒரு பறவை.
1: ஓ, பறவையா? நியூசிலாந்து. ஆஹா, வந்துருச்சு மேடம். காகம், காகங்கள் அங்கே கிடையாது.
0: ஓ,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க பிடிச்ச கலர் போயிருக்கீங்க.
0: உலகிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரை என் பெயர் என்ன?
1: நன்றி.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில வாங்க, அடுத்த க்வெஸ்சன் கூட ஆன்சர் தெரியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க.
1: பார்க்கலாம், அடுத்த நேர் வரைக்கும்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நிறைய லிஸ்னஸ்லாம் லைனில் வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாகவே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆன்சரும் சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் யாரில் அடுத்த கொஸ்டின் சார் கேட்குறாரு, யார் இங்கிருந்து ஆன்சர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேளுங்க சார்.
1: சார் கேள்விக்கு ரெடியா?
2: சார் வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப
1: சூப்பர். ஓகே சந்திரசேகர், நம்ம கேள்விக்கு போயிடலாம்.
2: சீக்கிரமா சொல்லுங்க.
1: ஓகே சீக்கிரமா உங்களுக்காக சொல்லிடலாம். என்னை காண முடியாது, கையில் பிடிக்கவும் முடியாது, ஆனால் என்னால் பறக்க முடியும் நண்பா, நான் யார்?
2: என்னால்
1: பறக்க முடியும். சந்திரசேகர் கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கலாம், ஆனா ஓவர் பிரில்லியண்டா இருக்க கூடாது.
0: சூப்பர், ரொம்ப
1: வெரி குட், வெரி குட் சந்திரசேகர்,
0: ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட், வெரி குட்.
2: எனக்கு ரொம்ப ஈஸியான கேள்வியா நீங்க கேட்டுட்டீங்க, அதனால நான் தப்பிச்சேன்.
1: ஓகே, அடுத்த வாட்டி ரொம்ப கடினமான கேள்வியை எடுக்கறோம்.
2: நல்லா இருக்கு இந்த புரோகிராம், வித்தியாசமான விடுகதைகளா இருக்கு.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி சந்திரசேகர்.
2: தேங்க் யூ, உங்க இருவருக்கும் நன்றி.
0: ஓகே, அடுத்த ஒரு டிசைன் கூட வரவாருன்னு நினைக்கிறேன். அது கூட நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம், ஓகேவா சார்?

0: நிலையத்து நேரம் 4:21. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார் இந்த நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேர் லைன்ல இருக்காரு, யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவம் சிறுது டி செல்வராஜ் மந்திரா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே
2: ஓகே சார், கேள்விக்கு போயிடலாங்களா?
1: கேளுங்க மேடம், கேளுங்க சார்.
2: ஓகே, தமிழ்நாட்டில் மலைகளுக்கெல்லாம் இளவரசி நான், அப்போ நான் யார்?
1: ஊட்டி.
0: ஊட்டி இல்ல, வேற
1: கொடைக்கானல்.
0: எப்படி சொல்றீங்க, சும்மா ஊட்டி கொடைக்கானல் கன்னியாகுமரி எப்படி போயிட்டே இருப்பீங்களா?
1: இல்லங்க, இது ரெண்டு பேர் இது வந்து இது ஒண்ணா தான் இருக்கு மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, ஓகே, ரொம்ப சூப்பர் சூப்பர், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, கொடைக்கானல் தான். சரிங்களா?
1: தேங்க் யூ மேடம்.
0: இன்னொரு क्वेश्चन கூட நாங்க உங்ககிட்ட கேக்கலாமா?
1: கேளுங்க கேளுங்க.
0: நான் சூரிய குடும்பத்தை சார்ந்தவன், அந்த குடும்பத்தோட சிகரமே நான் தான். அப்ப நான் எவ்வளவு பெருசா இருப்பேன் நீங்களே யூகிச்சுக்கங்களே. அப்ப நான் யாரு?
1: சூரிய குடும்பத்திலங்களா?
0: நான் சூரிய குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த குடும்பத்தோட சிகரமே நான் தான். அந்த அளவுக்கு பெருசா இருப்பேன் யோகிச்சுங்க. அப்ப அந்த அளவுக்கு நான் பெருசா இருக்கேன், அப்ப நான் யாரு?
1: புதன் மேடம்.
0: புதன்களா? இல்ல,
1: செவ்வாய்ங்களா?
2: எல்லாமே சொல்லு.
0: செவ்வாய் திருப்பி சொல்லிட்டே போனீங்களா? அப்ப அடுத்த ஒரு லிஸ்டர் யார் இருக்காங்கன்னு பார்த்து நான் உங்ககிட்ட கேக்குறேன். சரிங்களா?
1: ஓகே ஓகே ஓகே
0: ஓகே ஓகேங்க. ட்ரை பண்ணதுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கூட ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றி.
2: அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, நேர் லைன்ல வந்தாரு, கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து

0: கூட வந்தாச்சு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
2: ஹலோ வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: மேடம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க. இந்த க்வெஸ்சன் கேட்டிங்களா?
1: இல்ல மேடம், கேக்கல.
0: நான் சூரிய குடும்பத்தை சார்ந்தவன். என் குடும்ப கேட்டிங்களா? கேக்குறீங்களா?
1: இல்ல கேக்கல மேடம், நான் இப்பதான் டயல் பண்றேன்.
0: சரி சரி, அவங்களுக்காக நான் இப்ப க்வெஸ்சன் கேக்குறேன், கேட்டு இருக்குங்க. நான் சூரிய குடும்பத்தை சார்ந்தவன். என்னோட குடும்பத்தோட சிகரமே நான் தான். அப்போ நான் எவ்வளோ பெருசா இருப்பேன்னு யூகிச்சுக்கோங்களேன். நான் யாரு?
1: பிளானட்டுங்களா மேடம்?
0: ஆமாங்க. க்ளூ கொடுக்கலாங்களா?
1: க்ளூ கொடுங்க.
0: என்னோட பேரு வாரத்தின் ஒரு நாளை குறிக்கும்.
1: வாரத்துல ஒரு நாளுங்களா?
0: நீங்க தான் சொல்லணும்.
1: ஹலோ
0: ஹலோ, நான் ஃபிஃப்த். நான் வந்து இந்த நாட்கள் இருக்குங்களா, டேஸ் இருக்கு இல்லையா, அதுல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருப்பேன். நான் யாரு?
1: மெர்க்குரி? மார்ஸ்ங்களா?
0: இல்லை
2: இல்லை, அடுத்த க்ளூ கொடுங்க.
0: நீங்க சொன்னதுமே நீங்க ஈஸியா சொல்லிருக்கலாம். நாட்கள்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருப்பேன் அப்படின்னா யாரு?
1: நாட்கள்ல சிக்ஸ்த் பிளேஸ்ங்களா?
0: அஞ்சாவது இடத்துல இருப்பேன். சரி ஓகேங்க, அடுத்த லிஸ்டர் கூட பேசலாம். ட்ரை பண்ணதுக்கு நன்றி. ஹலோ
3: வணக்கம்.
0: சார் சொல்லுங்க, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு வந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
3: சூரிய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்ல நேரத்துல அதை வச்சு பார்த்து போடு. நம்ம கடன் வாங்குறா.
0: நான் வந்து இப்ப பாருங்க, நான் க்ளூ கொடுக்குறேன். என்னோட பேரு வாரத்தில் ஒரு நாளா இருக்கு, ஒரு நாளை குறிக்கும். ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்துருங்களா? அது இன்னொரு க்ளூ. செகண்ட் ஒன்று
3: என்னன்னாக்கா,
0: நாட்கள்ல நான் ஐந்தாவது இடத்தில் இருப்பேன். எந்த கிரகம் அஞ்சாவது இடத்துல வருது?
2: சொல்லுங்க ஆஷா.
0: நீங்க தான் சார் சொல்லணும்.
2: ஐந்தாவது இடத்துல இருக்கிறது வியாழன், கரெக்டுங்களா?
0: வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாம். லிஸ்னர் கூட லைனில் இருக்காங்க, யார் வராங்கன்னு பார்க்கலாம். ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ,
2: சார் லைனில் இருக்கீங்க, பேசுங்க.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் நம்ம கேட்கலாமா? நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்.
2: நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்.
0: யார் வந்தாலும் ஒளிந்து கொள்வேன்.
2: சார் கேக்குதுங்களா?
0: நகர்ந்து சென்று நாட்களை ஓட்டி நூறு ஆண்டுக்கு மேல் வாழ்ந்திருவேன். நான் யார்? நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், யார் எதிரில் வந்தாலும் ஒளிந்து கொள்வேன், நகர்ந்து சென்று நாட்களை ஓட்டி நூறு ஆண்டுக்கு மேல் வாழ்ந்திருவேன். நான் யார்?
4: சூரியன்களா?
0: சூரியன்களா? சூரியன் நகர்ந்து, ஓ அப்படி போயிட்டீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ
4: கொடுக்குறேன்.
0: நான் நீரையும் சமாளிப்பேன், நிலத்தையும் சமாளிப்பேன். யோசிச்சிங்களா? இல்லை. நான் நீரையும் சமாளிப்பேன், நிலத்தையும் சமாளிப்பேன். ஓகே, எதிரிகள் யார் வந்தாலும் ஒளிந்து கொள்வேன். எதிரிகள் யார் வந்தாலும் முடிந்து கொள்வேன்.

0: இன்னொரு க்ளூ கூட தந்துடுறேன். நான் இருக்கும் வீடோ ஓடு வீடு.
1: அதுல ஒரு கதை கூட இருக்கு சார்.
0: ட்ரை பண்ணிருக்கீங்க சார். அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டாரு கிடைக்கல. அதனால வந்து அடுத்த லிசனர் நம்ம சான்ஸ்.
1: ஓகே ஓகே
0: ஓகே நன்றி. ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம் சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
2: பெங்களூர்ல.
1: சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்களே, உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது.
0: கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்களே.
2: பெங்களூர்ல இருந்து சந்திரயன் நாயுடு.
0: ஆ சந்திரயன் நாயுடு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த क्वेश्चन கேட்டிங்களா? யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், எதிரில் யார் வந்தாலும் ஒளிந்து கொள்வேன், நகர்ந்து சென்று நாட்களை ஓட்டி 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்துருவேன், நான் யார்? மீன்களா?
1: மீன் வந்து 100 ஆண்டு வாழுங்களா?
2: மீன் ஏதாவது செதில் இருக்கேன்னு சொல்லுங்க. அதனாலதான்
0: இல்ல, நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்கறேன். நான் நீரையும் சமாளிச்சிருவேன், நிலத்தையும் சமாளிப்பேன்.
2: ஆமைங்களா?
0: வெரி குட்,
1: வெரி குட், வெரி குட் சார்.
0: ரொம்ப சூப்பர், சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டியா. ஓகே நன்றி.
2: நன்றி மேடம்.
0: அடுத்த ஒரு क्वेश्चन கூட கேட்கலாமா இல்ல வேண்டாமா
2: மேடம்?
0: கேட்கலாங்களா?
2: கேளுங்க
0: சார். அடுத்த ஒரு क्वेश्चन கூட அவர் ரெடின்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு क्वेश्चन நீங்க கேக்குறீங்களா? சரி ஓகே
1: சார். லைன்ல இருக்கீங்களா?
2: நான் இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
0: சரி, இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத், நான் யார்? இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத், நான் யார்?
2: குழு கொடுங்க மேடம்.
0: என்னங்க குழு கொடுக்கலாங்களா?

0: நான் யார்?
1: என்ன
0: இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத். நான் யார்?
1: குளு கொடுங்க மேடம்.
0: என்னங்க குளு கொடுக்கலாங்களா?

0: உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத். நான் யார்? நான் அளவில் கண்டிப்பானவன். அதிகமானாலும் கடினம், குறைந்தாலும் கடினம். சர்க்கரை இல்லை. இன்னொன்று கூட இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. வெண்மை நிறத்தில் இருப்பேன், இரக்க குணமுடையவன், எளிதில் உருகி போவேன். நான் கடினம், நான் வந்து கல்லாய் நிற்பேன், கையால் பொடியாவேன். தெரியலீங்களா? என்னங்க? உப்புக்கல். வெரி குட், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, கரெக்டான ஆன்சர்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. அதாவது ரொம்ப சரியா வந்து இவ்வளவு நேரம் சொன்னேன்.
2: ரொம்ப அருமையான பதில கண்டுபிடிச்சாரு.
0: ஓகே, நம்ம ஒரு பாட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: ஆஸ்கர் விருது பெற்ற குழந்தை நட்சத்திரம் நான். இல்ல க்வெஸ்சன் வந்து ஆஸ்கர் விருது பெற்ற குழந்தை நட்சத்திரம் நான், 5 தமிழ் படத்துல நடிச்சிருக்கேன், நான் யாரு?
1: குழந்தை நட்சத்திரம்ங்கிறது ஆணா பெண்ணா?
0: ஆண். ஆண் ஒரு க்ளூ கொடுத்துட்டோம்.
1: ஓகே. அது வந்து 5 படத்துல நடிச்சிருக்கங்களா?
0: குழந்தை நட்சத்திரம் 5 படத்துல, அது பழைய படத்துல ஜெமினி கூட நடிச்சிருக்காரு, எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு, எஸ்எஸ்ஆர் கூட நடிச்சிருக்காரு, இப்ப வந்து ஆஸ்கர் விருது பெற்றிருக்காரு, இப்ப இருக்காரு ஒரு ஆஸ்கர் விருது பெற்றவர்.
2: மகாத்மா காந்தியால் எழுதிய நூலாக நான் திகழும் நான் யார்? ட்ரை பண்ணுங்க. க்ளூ சொல்லுங்களா?
1: க்ளூ சொல்லுங்க.
2: என்ன பிரச்சனை, இது எப்படி தீர்க்கிறது, இது நல்ல சோதனை?
1: சத்திய சோதனை.
2: வெரி குட், வெரி குட். ஒரே ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும்.
1: சரிங்களா?
2: கரெக்ட், கரெக்ட், கரெக்ட்.
0: சூப்பர், சூப்பர், ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சூப்பர்,
1: தேங்க் யூ, தேங்க் யூ.
2: ஓகே, அடுத்த காலட்ட போயிரலாம்.
1: ஓகே,
0: ஓகே, நன்றிங்க, நன்றிங்க.
1: வச்சிரலாம், வச்சிரலாம்.
0: பாடல் 101.8.
2: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி FM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல்

0: இதற்கான நான்கு சான்ஸ் வந்து, நான்கு சாய்ஸ் வந்து பாகிஸ்தான், இந்தியா, பூட்டான், சோமாலியா. ஒரு லிசனர் வந்துட்டா நினைக்கிறேன், யார் எங்கிருந்து கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ ஹலோ வணக்கம்.
0: ஆ வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பள்ளி பாட்டப்பணமா.
0: ஓகே சொல்லுங்க, இந்த கொஸ்டின் கேட்டீங்களா?
1: சொல்லுங்கம்மா.
0: திரையரங்குகளே இல்லாத நாடாக நிற்கும் நான் யார்? ஃபோர் ஆப்ஷன் தரேன், நாலு ஆப்ஷன் தருவேன், உங்களுக்கு அதுல கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றீங்களா?
1: சொல்லுங்க.
0: திரையரங்குகளே இல்லாத நிற்கும் நாடு எது? பாகிஸ்தான், இந்தியா, பூட்டான், சோமாலியா.
1: சோமாலியா?
0: இன்னொரு டைம் கூட ட்ரை பண்றீங்களா? உங்களோட உங்க ரேடியோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன், அப்ப உங்களுக்கு நல்லா கிளியரா கிடைக்கும்.
2: சார் மீண்டும் ஒரு முறை க்வெஸ்சன் சொல்லவா?
1: ஹலோ,
2: அடுத்த நேற்று பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் காந்தல இருந்து பேசுறேங்க.
2: காந்தல இருந்து யார் பேசுறீங்க?
3: ஜோதி பேசுறேன்.
2: ஓகே ஜோதி, கேள்வி கேட்கவா?
3: சொல்லுங்க, கேக்குறேன்.
2: திரையரங்குகளே இல்லாத நாடு நான் யார்?
3: இது பூட்டான்.
2: நான் ஆப்ஷனே கொடுக்கல, அதுக்குள்ளே பூட்டான் சொல்றீங்க?
3: நன்றி.
2: நன்றி, சூப்பர், தேங்க்யூ.

0: ஆஷா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: ஆமா சார், இவ்வளவு சீக்கிரம் வந்து டைம் ஆகும்னு நினைச்சே
0: பார்த்தா ஒரு மணி நேரம் எப்படி போறதுன்னு நமக்கு தெரியல.
1: ஆமா, ரொம்ப இன்ட்ரஸ்டா பிசினஸ் எல்லாமே வந்தாங்க, நம்மளும் க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், டைம் போனதே தெரியல, பாட்டு கூட கேட்கணும்னு தோணல இல்லையா.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைவா ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் நினைக்கிறேன்.
1: இது வரைக்கும் நான் உங்களுடன் ஜாலியா இந்த கேம்ஸ் ஜாலியா இருந்து பேசிட்டு இருந்தது நான் உங்களுடைய ஆர்ஜி ஆஷா.
0: நான் உங்களா சார்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீவாலை ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்களை இனி கேட்கலாம். பொன்மாழை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

0: கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் என் அண்ணன் திரைப்படத்திற்காக.
1: உள்ளே

0: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபூல் இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழி

அழகிய தமிழ் மக இவள் இருவேளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறதெனும் குரல் படி

தரும் முகிலென குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுக்கையன் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலைக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பக்தத கம்ளு படுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல் 347 பகுதி, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டினலா ஆடுகள் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவருடன் நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்கிற டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் முடிக்கொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் வீண இசை, வி ராஜசேகரன் அவர்களின் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்களின் கட்டம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட வியட்நாம் நாடு குறித்தும் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் நாள்பட்ட தடுப்பு நுரையீரல் நோய் குறித்த உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணம் நிறைவாக சட்டம் அறிவோம் கடன் ரசீது குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சூசன் அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரி நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், பிளே கிரவுண்ட் தொடர்ந்து ஆரோக்கியமே ஆனந்தம், சிறுதானியங்களின் நன்மைகள் குறித்து எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 8:15 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்காணம், 8:45 வானொலி 90 சிறப்பு நிகழ்ச்சி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின்போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டாா்.

மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்ல, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாஸ் அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம்.

0: மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்ல, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாஸ் அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம்.
1: கருத்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமசிங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில் துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
3: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல், படுகு மொழி பேசும் மக்கள் தங்கள் குலதெய்வமாக எத்தையம்மனையும் ஹிரியோடையாவையும் கருதுகின்றனர். இந்த பாடலில் எத்தையம்மன் பிறப்பை பற்றியும் அவர் எப்படி மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்பதை பற்றியும் கூறியுள்ளனர். பொதுவாக படுகு மொழி பேசும் மக்கள் எத்தையம்மனை மாயத கன்னி என்று அழைப்பார்கள். கன்னி தெய்வமாகவே கருதுகின்றனர். அவர் பன்னெடுங் காலங்களுக்கு முன்பாக எருமை மாடுகளை மேய்த்து வரும் ஒரு குடும்பத்தில் பிறந்து அதையே தொழிலாக மேற்கொண்டதாக கருதுகின்றனர். அதன் காரணமாகவே அவர்களின் வழிபாடும் மிகவும் எளிமையாகவே உள்ளது. மடிமனே என்று அழைக்கப்படுவது தெய்வ முறையும் ஆலயத்திற்கு இணையானது. அந்த ஆலயத்திற்கு வழிபடச் செல்லும் மக்கள் வெள்ளுடைகளையே உடுத்து செல்கின்றனர். அப்படி ஒரு தருணத்தில் வெள்ளிக்கிழமை அன்று உனது ஆலயத்தில் நாங்கள் உனக்கு பிடித்த வெள்ளை உடைகளை அணிந்து உனது அருளை பெற வேண்டி காத்திருக்கிறோம். வெள்ளியை போன்று பிரகாசமான முகமுடைய நீ உன்னுடைய அருள்முகத்தை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக, எங்களது குறைகளை எல்லாம் போக்கி அருள்வாயாக என்று எத்தையம்மனை வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியில் வரும் நிறைவு பாடல். காதல் என்றுமே சுகமானது. காதல் மொழிகள் அதைவிட இனிமையானது. இரு மனங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்த பின் எல்லாமே இனிமையாகத்தானே இருக்கும். தன் மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணை பல்வேறு உவமைகளை கொண்டு வர்ணிப்பது என்பது கவிகளுக்கே உரியது, காதலுக்கே உரியது. அப்படி இந்த பாடலில் தன் மனதிற்கு பிடித்த பெண்ணை மல்லிகை தோட்டத்துடனும் நல்ல சுவை மிகுந்த கனிகளை உடைய மரத்துடனும் ஒப்பிடுகிறான் காதலன். இந்த பாடலின் முதல் சரணத்தில் காதலி கூறுகிறாள், நான் ஒரு பெண் என்ற காரணத்தினால் என் மனதில் உன்மேல் பொங்கி வழியும் காதலை என்னால் வெளிப்படுத்த இயலவில்லை, என்னை என் நாணம் தடுக்கிறது என்று. அதற்கு காதலன் கூறுகிறான், என்னிடம் கூறுவதற்கு உனக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? நான் உன் மனதை புரிந்து கொண்டவன் தானே, உன்னை மணக்க இருப்பவன் தானே என்று. நாணம் என்பது இயல்பாக எல்லா பெண்களுக்குள்ளும் இருக்கும் ஒரு உணர்வு. அதை கொண்டே காதலி தன்னுடைய தன் மனதில் எழும் எண்ணங்களை தன் காதலனாக இருந்தாலும் கூட அவரிடம் கூற நாணப்படுகிறாள். அதே இரண்டாவது சரணத்தில் காதலன் கூறுகிறான், நேற்று என் கனவில் அழகான தேவதை போன்ற ஒரு பெண்ணை நான் கண்டேன் என்று. ஊடலும் சேர்ந்ததுதானே காதல். இப்பொழுது காதலி கேட்கிறாள், அந்த பெண் யார் என்று என்னிடம் விரைவாக கூறு, என் மனம் பதைப்பதைக்கிறது, அவள் யாராக இருப்பாள் என்று எண்ணி. இதனுடைய பொருள் நம் அனைவருக்கும் விளங்கும். என்னை தவிர வேறொரு பெண்ணை நீ நினைத்து கூட பார்க்க கூடாது. ஆனால் நீ கனவில் பார்த்ததாக சொல்கிறாய் அல்லவா, அது நானாக இருக்க வேண்டுமல்லவா, வேறொரு பெண்ணாக எப்படி இருக்கலாம் என்ற கேள்விதான். இப்படி காதலன் மற்றும் காதலி அவர்களுக்கு உள்ளாக பாடும் பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். இதோ உங்களுக்காக நாம் தருகிறோம்.

0: இத்துடன் இன்றைய பெட்டத கம்பளு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே போன்றொரு பெட்டத கம்பளு நிகழ்ச்சியில் சிறப்பு
1: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: ஜி பூம்பா.
3: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
3: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
4: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
3: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
3: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
5: ஏப்ரல் மாதத்தில் ஒருத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
3: பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
2: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
3: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
2: நேர்லே உங்கள் ஊட்டி FM 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 முதல் 12 வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது.
1: நேரடி நடவடிக்கை நாள் என்பதை கேட்கவே பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அந்த கலவரங்கள் எப்படி நின்றன தாயே?
2: மகனே, இந்த கலவரங்களை கண்டு மனம் கொதித்த ஒருவன் அந்த கலவரத்துக்கு யமனாக முன்னின்றான். அந்த ஒருவனால் ஜின்னா, சுஹ்ராவர்தி ஆகியோரின் கனவும் தகர்ந்துதான் போனது. கல்கத்தா முஸ்லிம் பெரும்பான்மையாகிவிடும், அதன் பின் கல்கத்தா பாகிஸ்தானில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற முஸ்லிம் லீகின் கோரிக்கையை அது வலுப்படுத்தும் என்று எண்ணினான் சுஹ்ராவர்தி. ஹவுடா, ஹுக்ளி ஆகிய இந்துக்கள் பெரும்பான்மை மாவட்டங்கள் தொழில் மயமாக்கப்பட்ட 24 பர்கானாக்கள். இந்த மாவட்டங்கள் அல்லாமல் கிழக்கு பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக முன்னேறாது. எனவே இந்த மாவட்டங்களை பாகிஸ்தானில் சேர்க்க வேண்டும் என்ற லீகின் கோரிக்கையை அவர்கள் எதிர்க்காமல் இருக்க வேண்டுமானால் மறுதரப்பு இந்த மாவட்டங்களில் இருந்து விரட்டுவது ஒன்றே வழி என்று களமிறங்கினான் வங்காள முதல்வர் சுஹ்ராவர்தி. கொல்கத்தா, ஹவுடா, ஹூக்ளி பகுதிகளில் மறுதரப்பு பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆகஸ்ட் 16-17 முதல் 2 நாட்களில் மட்டும் சில 1000 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். சுமார் 4000 முதல் 7000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கணக்கிடப்பட்டது. சுஹ்ராவர்தி எதிர்பார்த்தபடி மறுதரப்பு கல்கத்தாவை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். ஹவுடா ரயில் நிலையம் அப்பாவிகளின் கூக்குரலுடன் நிறைந்திருந்தது. இந்த கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கொண்டிருந்த வேளையில்தான் கோபால் சந்திர முகோபாத்யாய் வெளிப்பட்டான். 33 வயதான கோபால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தீவிர ஆதரவாளனாக இருந்தான். அவன் குடும்ப தொழிலாக ஆட்டிறைச்சி கடையை நடத்தி வந்தான். ஆண் ஆடுகளை வங்காளத்தில் பாத்தா என்பார்கள். அதனால் அவனை கோபால் பாத்தா என்றார்கள். சிறு வயதிலிருந்தே எளியோருக்கு உதவி வந்தவன் அவன். துயரப்படும் மக்களுக்கு உதவவும், பேரிடர்களின் போது உதவிகளை செய்யவும் இளைஞர்களை கொண்ட பாரத் ஜாத்தியா பாகினி என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருந்தார். அதில் உறுப்பினர்கள் பலர் மல்யுத்த வீரர்களாக இருந்தார்கள். ஆகஸ்ட் 17 இரவு படுகொலைகளை தடுக்க தனது பாரத் ஜாத்தியா பாகினி உறுப்பினர்களை அழைத்தான். இரவு முழுவதும் கோபாலும் அவனது கூட்டாளிகளும் கலவரக்காரர்களின் தாக்குதல்களை தடுக்க விரிவான செயல் திட்டங்களை வகுத்தார்கள். கோபாலின் தற்காப்பு வியூகம் பற்றி கேள்விப்பட்டு வங்காளிகள் அல்லாத பலர் அவனுக்கு உதவ முன்வந்தார்கள். ஒருவேளை கல்கத்தா பாகிஸ்தானுக்கு சென்று விட்டால் தாங்கள் வெளிநாட்டு அகதிகள் ஆகிவிடுவோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஆகஸ்ட் 18 அதிகாலை இந்த இளைஞர்களின் சிறு சிறு குழுக்கள் தாக்குதல்களை எதிர்கொள்ள தங்கள் பகுதிகளில் தயாராக இருந்தன. சுஹ்ராவர்தியும் அவனது முஸ்லிம் லீக் சகாக்களும் இதை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. அதனால் முதல் 2 நாட்களைப் போல அன்று காலையிலும் வன்முறையாளர்களை வழிநடத்த தொடங்கினார்கள். தில்லியில் இருந்து அழுத்தம் அதிகரித்து வருவதால் கல்கத்தாவை சுத்தப்படுத்த இன்னும் 2 நாட்களே உள்ளதாக சுஹ்ராவர்தி தன் சகாக்களை விரைவுபடுத்தினார். ஆனால் அன்று காலை அந்த கலவரக்காரர்கள் ஒரு மோசமான தாக்குதலை பரிசாக பெற்றார்கள். முஸ்லிம் லீக் கலவரக்காரர்கள் மீது கோபால் பாட்டாவின் இளைஞர் படை வெறித்தனமாக எதிர்த்தாக்குதல் நடத்தியது. கலவரக்காரர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள்.

அந்த நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறும் கோபால் பாட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் முஸ்லிம் லீக் மாணவர் பிரிவு மற்றும் முஸ்லிம் தேசிய பாதுகாப்பு படையின் ஜிஜி அஜ்மேரி முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரை நியமித்தான். அவர்கள் கோபாலிடம் சென்று பேசினார்கள். முஸ்லிம் லீக் அதன் கொலை குழுக்களை நிராயுத பாணியாக்கி தாக்குதல்களை நிறுத்தினால் தானும் நிறுத்திக் கொள்வதாக கூறினான் கோபால் பாட்டா. அதற்கு சுஹ்ராவர்தி இணங்கினான். ஆனால் அது தாமதமான நடவடிக்கையாக இருந்தது. ஆகஸ்ட் 21 வங்காளத்தில் வைஸ்ராயின் ஆட்சி விதிக்கப்பட்டது. சுஹ்ராவர்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டான். கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரிட்டிஷ் மற்றும் கூர்கா இராணுவ படைகள் கல்கத்தா முழுவதும் அனுப்பப்பட்டன. ஆகஸ்ட் 21 வங்காளத்தில் முஸ்லிம் லீக் அரசாங்கத்தை வேவல் பிரபு டிஸ்மிஸ் செய்தான். இதனால் 11 மாகாணங்களில் மட்டுமே வென்று ஆட்சி அமைத்திருந்த முஸ்லிம் லீக் ஒன்றை இழந்தது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும் ஐசியூவில் 4 படுக்கை வசதிகளும் 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி பிரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலிலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். நீர் சத்தை அதிகரிக்கும் வகையில் நீர் சத்து மிகுந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 105 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும். குறிப்பாக உடல் வெப்பநிலை குறைக்கும் வகையில் குளிர்ந்த நீரில் அவர்கள் உடலை சுத்தப்படுத்துவது, ஐஸ் கட்டிகளை கொண்டு உடலை குளிர்ச்சியாக்குவது உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்ய வேண்டும். அதன்பின் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வருகை தந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சியின் அடையாளமாக விளங்குவது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான தெப்பகுளம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் NSP சாலையில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தற்போது சுமார் 12 அடி ஆழத்திற்கு தண்ணீர் உள்ளது. அந்த தெப்பகுளத்தை சுற்றிலும் தரைக்கடைகள் இருந்தன. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தரைக்கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெப்பகுளத்தை முழுவதும் தூர்வாரி அதனை அழகுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மலைக்கோட்டை தெப்பகுளத்தை தூர்வாரும் பணியை மாநகராட்சியினர் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் தெப்பகுளத்தில் இருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதன்பின் தெப்பகுளத்தில் உள்ள சகதி மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு முழுமையாக தூர்வாரும் பணிகள் முழுமையடைந்தது. மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பகுளம் தண்ணீரால் நிரப்பப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தெப்பகுளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது எனவும் அதன்பின் தற்போதுதான் மீண்டும் தூர்வாரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் திரட்டி அறிவுரை கூறிய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 364 பேரை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் வரவழைத்தனர். அவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட விவரங்கள், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். குறிப்பாக இனிமேல் எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் குற்ற செயலில் ஈடுபட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடத்தப்பட்டது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. அரசு மருத்துவமனை டீன் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுபடுத்தியை ஏற்றினர். தொடர்ந்து கேக் வெட்டி அவர்கள் செவிலியர் தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிளியனூர்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை மரக்கன்றுகளை பாதுகாப்பு செய்து பராமரிக்கப்பட்டு வரும் செயல்பாடுகளையும், பொன்னுசங்கப்பட்டி கிராமத்தில் கிராமப்புற கட்டிட பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 98,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வீரமச்சான்பட்டி ஊராட்சியில் 5வது நிதி சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீரமச்சான்பட்டி வட்டார வள ஆய்வகத்தின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தினார்.
0: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிர அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு
0: அமைப்பு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா ஆடு இனவருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எம் தர்மராஜ்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார்.
2: நான் டாக்டர் செல்வமணி, உதவி பேராசிரியர், ஆடு இனவருத்தி ஆராய்ச்சி நிலையம், சாந்தி நல்லா, நீலகிரி மாவட்டம்.
1: சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு பத்தி இன்னைக்கு பேச வந்திருக்கீங்க சார். நீங்க சொல்லுங்க சார்.
2: இந்தியா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பின் பங்கு வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல வெள்ளாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல முதலிடத்துல இருக்குது. வெள்ளாடு வளர்ப்பில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடமாடு வங்கி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் இருக்குது, இல்லை ஒரு பணத்தை அவசர தேவை பண தேவை இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்று அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் வருவாயை வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளோட பொருளாதார இழப்பை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடமாடும் வங்கி அப்படின்னு சொல்லி வெள்ளாட்டை நம்ம சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளாடு வந்து வளர்க்க முடியும். சீக்கிரமாக வருமானமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் கிடைக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள், இளைஞர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடு வளர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சியில் வந்து வெள்ளாடின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உள்ளது. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் வறட்சியான பகுதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியிலேருந்து வெள்ளாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா வளரும் திறன் கொண்டவை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றதாக இருக்கும். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ஈடை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யும். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளாட்டோட பால், இறைச்சி, கறி மற்றும் அது எருவு இருக்குங்களா, இயற்கை எருவு மற்றும் குட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வெள்ளாட்டிலேருந்து கிடைக்கும். குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ரெண்டுலேருந்து மூன்று குட்டி வரையும் ஈனும். அதனால் வந்து கிராமப்புற மக்களின் பொருளாதார வாழ்வு வந்து மேம்படும். வெள்ளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்லுவாங்க, போர்மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பசு மாடு வாங்கணும் அப்படின்னா ஒரு 40,000 ஒரு 60,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-8 வெள்ளாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். ஒரு பசு மாடை வச்சு நம்ம அதிலேருந்து பால் உற்பத்தி எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆகும். ஆனால் வெள்ளாட்டில் பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. ஒரு 8-10 வந்து பருவம் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 வந்து குற்றியணும். அதுவும் வரும் அந்த மகசூல் வந்து கிடைக்காம போகலாம். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தோடு சேர்ந்து கால்நடை வளர்ப்பு இந்த வெள்ளாடு வளர்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானமாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. அவங்களோட பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடு வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யும். அதே மாதிரி ஒரு பெட்டையாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 குட்டி போடுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய மந்தையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயினால் வந்து மாற்ற முடியும்.

அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கூடுதல் வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விளையாட்ட சொல்லலாம் சார். அப்புறம் வந்து நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம், பெண்கள் வந்து பெண்கள் இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விளையாட வாய்ப்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பொருளாதாரத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆடு இருக்குது அப்படின்னா வந்து அதை வளர்ப்பது மூலமாக வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும், அந்த பொருளாதாரத்துலேருந்து வந்து தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால காப்பாற்ற முடியும். அதேமாதிரி சுழ உதவி குழுக்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தொழில் வளர்ச்சி அடைஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றிக்கலாம். நான் இதை நாங்கள் ஒரு சின்ன ஒரு என்னோடய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2019 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்நடை இப்போ நான் உதவி பேராசை வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கால்நடை உதவி மருத்துவராக நான் பணியாற்றிருந்தேன். அந்த டைமில் வந்து 2019 காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இலவச வெள்ளாடு வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வேலை பார்த்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 பயனாளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதார அடிப்படையில் வந்து தேர்வு செய்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக வெள்ளாடுகள் வழங்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா ஆடு வளர்த்தாங்க, அதில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. அவங்களோட காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ரம்ஜான் இந்த டைமில் என்ன பண்ணாங்க அவங்களோட பொருளாதாரத்தை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அந்த கொடுத்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டாங்க. ஒரு 30% பேர் என்ன பண்ணாங்க அதிலிருந்து நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்தாங்க. அதில் 22 ஒரு 25 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது அவங்ககிட்ட வந்து ஒரு 15-20 ஆடுகளாக வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிருந்தாங்க. பர்டிகுலராக நான் இதில் ஏன் அங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கரோனால் கைவிடப்பட்டவங்க. அவங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்து எனக்கு வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க விருப்பமாக இருக்குது, இங்கே கூட வாங்கினவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெடா இருக்குது, எனக்கு 4 வந்து பெட்டையாடாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமில் கேட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 4 அவங்களுக்கு வந்து பெட்டையாடாக கொடுத்தோம். கொடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 நான் அங்கே பணியாற்றி 2.5 காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 40-50 ஆடுகளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருக்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உழைப்பு தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரியான முறையில் பராமரிக்கணும், அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது அவங்க வேலைக்கு போகிறாங்க, குழி வேலை செய்கிறாங்க. அது போக இந்த 4 ஆட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2.5 காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 40 பெருக்கிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு தான் அதில் காரணம். அதே மாதிரி நம்ம எல்லாமே சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்களான்னு அவங்க நிறைய சவால்களையும் சந்திச்சிருக்காங்க. ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ டி வாமிங் பண்ணணும்னு தெரியாது, தடுப்பூசி போடணும்னு தெரியல. அதை நாங்கள் கால்நடை மருத்துவராக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி அவங்க பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, பிஎட் முடிச்சுட்டு அவர் இந்த தரையில் வளர்த்த ஆடை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரண்மேல் வளர்ப்பு கொட்டைக்கு வந்து மாற்றி இன்றைக்கி ஒரு 500 ஆடாக வளர்த்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டின் பங்கு வந்து மிக இன்றியமையாது நம்ம நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பும் இருக்குது. அதாவது ஒரு வெள்ளாடு வளர்க்குறாங்க, இப்போ அவங்கள மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளாடு வளர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100-200 பெருக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து மறைமுகமும் நேரடியும் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு வளர்ப்புகளிடையே வந்து கிடைக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடி வேலைவாய்ப்புனா அப்படின்னா தீவனம் இப்போ 100 ஆடு வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே 1-2 பார்க்க முடியாது. அடிஷ்னலாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ தீவனம் சேகரிப்புக்கு வந்து வேலையாட்கள் தேவை. அப்புறம் அந்த ஆடுகளை பராமரிக்கிறதுக்கும் மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இனப்பெருக்கம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் மீட்டிங் தான். அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வெள்ளாடுக்கு வந்து 20 பெட்டையாடுக்கு ஒரு கெடா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம இனப்பெருக்கம் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால் நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து இல்லை வேலை வாய்ப்பு இருக்குது. மறைமுகமாக பார்த்திங்க அப்படின்னா தீவனம் ஆலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, தீவனம் உற்பத்தி செய்கிறாங்க. அதில் தீவன உற்பத்தி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மறைமுகமாக வேலை வாய்ப்பு இருக்குது. மருந்து விற்பனை இப்போ ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் ஏற்படாமல் இருக்க மருந்துகளோ இல்லை தடுப்பூசிகளோ வந்து பார்த்திங்கன்னா குடப்புணக்கம் செய்யணும் அப்படின்னா மருந்து விற்பனைகள் மூலமாக வந்து மறைமுக வேலைவாய்ப்பு இருக்குது. இறைச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டர் கொண்டு போகிறாங்க, கறி விற்கிறாங்க அப்படின்னா அந்த இறைச்சி கொண்டு போகிறதுக்கு போக்குவரத்து இப்போ அதில் ஒரு டிரைவர் இருக்கார், வண்டி வச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கும் மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலையான வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வெள்ளாட்டு மூலமாக நம்ம உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டில் ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டோட கறியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உயர்த்தர புரதச்சு மிகுந்தது இல்லை. அதோட பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் கூடியதாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்னு சொல்லக்கூடிய தாதுப்பு மற்றும் வந்து மினரல்களில் வந்து பார்த்திங்கன்னா அதில் விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளாட்டு பாலை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா ரத்த தட்டணுக்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டோட பால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நன்மைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாலில் வந்து அலர்ஜி குறைவு, நோய் சக்தி வந்து இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆட்டின் இறைச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்த கொழுப்பு இருக்குது, அதிக புரதச்சத்து, நல்ல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கறி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுவையாகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தை மதிப்பு வந்து அந்த வெள்ளாட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா

0: இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேம்படுத்த முடியும் விளையாட்டு மூலமா. இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா விளையாட வளர்ப்புனால வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை உரங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுல இருந்து கிடைக்கூடிய இயற்கை உரங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு செலுத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து செல்லக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட செலவு வந்து குறையும். மண்ணோட வந்து பாத்தீங்கன்னா தரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு உரம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா என்பிகே வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து மண்ணோட தரத்தையும் வந்து மேம்படுத்தும். இதனால வந்து பாத்தீங்கன்னா கரிம பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவை வந்து உயர்த்தி நுண்ணுயிர் செயல்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தும். இதனால வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கிடைக்கும். கெமிக்கல் போடுறத விட வந்து பாத்தீங்கன்னா இந்த எருவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை ஒரு விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக உகந்ததா இருக்கும். இந்த வெள்ளாடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வறட்சி காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலநிலைக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா தாங்கி வளரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாடு வந்து பாத்தீங்கன்னா மிக திறன் கொண்டது. பாத்தீங்கன்னா குறைந்த நீர் தேவை, அதுக்கு ஒரு காரணம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த நீர் தேவைகள், உலர்ந்த தீவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு இருக்குங்க. அப்புறம் கடினமான சூழல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வறட்சியாக இருக்குது, கோல்டு கிளைமேட்டாக இருக்குது, இல்லை வெயில் அதிகமாக தாக்கம் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா விளையாடு வந்து தாங்கி வளரக்கூடிய சக்தி வந்து விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு.
1: சார், எந்தெந்த வகையான ஆட்டு இனங்களை தேர்ந்தெடுக்கலாம் சார்?
0: ஆட்டு இனங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம மூணு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி போடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வச்சுக்கலாம். இல்லது நம்ம பால் உற்பத்திக்காக நம்ம வளர்க்குறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக கறிக்காக வளர்க்குற ஆடு, இந்த மூணு விதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு வந்து இனங்களை தேர்வு செய்யணும். இப்போ தலைச்சேரி ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளா நம்ம பக்கத்து மாநிலம் சேர்ந்தது, நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து நல்லா வளரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக குட்டி இனம் திறன் கொண்டது, பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூன்று குட்டி அதிகமாகினும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து மாதத்துக்குள்ளே 20-25 கிலோ வந்து எடையை கூடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கும், வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்காக தான் நம்ம ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா வந்து கன்னி ஆடு வந்து கொடியாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் பிளாக் சொல்லக்கூடிய சேலம் கருப்பு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கலாம் இறைச்சி உற்பத்திக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்காக நம்ம மில்க்குக்காக நம்ம வெள்ளாடு வளர்க்கணும் அப்படின்னா வந்து ஜமுனாபாரின்னு சொல்லக்கூடிய கலப்பை நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பால் உற்பத்தி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேர்வு செய்யணும்.
1: சார், இந்த பரல் மேல் ஆடுகள் பற்றி பேசுகிறாங்களா சார்? அது பேசும் பொருளாக தான் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் சார்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு விதமான மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாங்க, கொட்டைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ், அதாவது வெளியிலே மேய்ச்சலுக்கு, அதாவது நம்ம ஆடு வச்சிருப்பாங்க, ஒரு பட்டியை வச்சிருப்பாங்க, அந்த பட்டியில் ஒரு ஆடு 100 ஆடு இருக்குது அப்படின்னா காலையில் ஃபுல்லாக மேய்ச்சலுக்கு போயிடும், சாயங்காலம் வந்து மறுபடியும் அந்த பட்டியில் அடைச்சிருவாங்க. இது ஒரு முறையான வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் முறை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக ரொம்ப தூரம் நடக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நடந்து போயிட்டு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து அது மெயின்டெனன்ஸுக்கே சரியாக போயிடும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக வளர்ச்சி இருக்காது. ஆனால் இப்போ நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடை அதிகரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நடந்து போய் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ரியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெமி இன்டென்சிவ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கொட்டைகள் இருக்கும், பகலில் வந்து மேய்ச்சல் போயிட்டு வரும், சாயங்காலம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு தீவனம் போடும். இது வந்து செமி இன்டென்சிவ். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரவலாக பெரிய பெரிய பண்ணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து செமி இன்டென்சிவ் சிஸ்டம். இன்னொன்று இருக்குது இன்டென்சிவ் சிஸ்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஆடுமே வந்து உள்ளே தான் இருக்கும், ஜீரோ கிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புல்லு வளர்த்து அதை அறுவடை செஞ்சு வந்து ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் பண்ணிட்டு வரது வந்து இன்டென்சிவ் சிஸ்டம். இல்லை நீங்கள் கேட்டதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு ஆடு அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு ஆடினா வந்து தரையில் இல்லாமல் தரையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாணம் அதோட யூரின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரையிலே தான் இருக்கும். இது அந்த ஆடு அங்கேயே படுத்து தீவனம் உண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல், அதாவது அமோனியா ஸ்மெல் வந்து அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். அப்புறம் நோய் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு, ஏன்னா சாணி யூரின்லே இருக்கிறதுனால. அப்புறம் தீவனம் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வரும்போது அந்த தீவனத்தை வந்து சரியாக உட்கொள்ளாது, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி விகிதம் பாதிக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ஆடு தான் வச்சிருக்கோம், 4 ஆடு தான் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரை வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உகந்ததுன்னு சொல்லலாம். பட் நம்ம எண்ணிக்கையை வந்து 10-50 உயரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு தான் வந்து சிறந்தது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தரையிலேருந்து ஒரு 4 அடி உயரம் இருக்கும், அந்த உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்பர் போடலாம், இல்லை நம்ம பிளாஸ்டிக்கான ஸ்லாட்டர் போர்ட் சொல்லுவோம் அதையும் வந்து நம்ம போடலாம். அது வந்து ஆடுகளுக்கு குட்டிகளுக்கான சைஸ் வேறுபடும், பெரிய ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வேறுபடும். இது எம்எம் அந்த பலகையினோட எம்எம் இது மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம கொட்டை மேலே கீத்திலும் போடலாம் இல்லை ஓடுலையும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ காற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து கீழே பிளெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிழக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு படி பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றக்காக. இதே வந்து நம்மளை மாதிரி டெம்பரேட் ரீஜன் மலை பிரதேசங்களில் குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சவுத் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு வடி வைப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து டேரெக்டாக உள்ளே போடும், இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைகை வந்து பார்த்தீங்கன்னா வாமா இருக்கும், உள்ளே இருக்கிற கால்நடைகளுக்கு வந்து எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாத மாதிரி நம்ம கொட்டைகை அமைப்போம்.

0: பரண் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து ஒரு 6 அடி உயரத்துல இருக்கும். இதனால என்ன ஆகுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஆடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட சாணம் யூரின் எல்லாமே வந்து கீழே போயிடும். அப்ப ஒரு 6 அடி உயரம் இருக்கிறதுனால இந்த அமோனியா ஸ்மெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுகளை பாதிக்காது. தீவனம் வந்து பாத்தீங்கன்னா உள்கூடத்துல எந்த பிரச்சனை இருக்காது. மெயினா வந்து நோய் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனாலதான் இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டில் முறையில் சொல்லுவாங்க, பரண்மேல் சொல்லுவாங்க, நாங்க ஸ்லாட்டர் ஃபோர் அப்படின்னு சொல்றோம். இதை ஒரு விவசாயிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஆடுக்கு மேல வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக சிறந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு தான் வந்து மிக சிறந்ததா இருக்கும்.
1: இதுவரை கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டினல்லா ஆடு இனவரித்தி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எம் தர்மராஜ்.
2: தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். சாலட் கீரைகளில் சிறப்பு வாய்ந்த லெட்டுஸ் கீரை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதில் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளதால் இது காய்கறி போன்றே பயன்படுகிறது. லெட்டுஸ் கீரையின் தாயகம் இந்தியாதான். எகிப்து நாட்டில் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகளில் இக்கீரையின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களைப் போலவே பண்டைய கிரேக்கர்களும் மருந்தாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் லெட்டுஸ் கீரையை புத்தாண்டு தினத்தன்று தவறாமல் சேர்த்துக் கொள்கின்றனர். இக்கீரையில் ஈரப்பதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மெக்னீசியம், வைட்டமின் சி, ரிபோப்ளோவின், நிக்கோட்டினிக் அமிலம், வைட்டமின் இ, கே, நார்ச்சத்து, மாவுச்சத்து ஆகியவை அடங்கியுள்ளன. நீண்ட நாள்களாக உள்ள மலச்சிக்கல், ஆஸ்துமா, தூக்கமின்மை, தாய்ப்பால் சுரப்பு கோளாறு, இரத்த சோகை ஆகிய வியாதிகளை குணமாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருதயத்தை பாதுகாக்கும் மருத்துவ குணங்கள் நிரம்பிய இக்கீரை உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரத்தத்தை தரமான முறையில் புதுப்பிக்கிறது. இக்கீரையை உண்பதன் மூலம் ரத்தம் சுத்தமாகிறது, உடலும் தொடர்ந்து ஆரோக்கியத்துடன் இருக்கும். இக்கீரையில் அதிக அளவு மெக்னீசியம் உள்ளதால் மூளையின் இயக்கம், நரம்புகளின் இயக்கம், தசைகளின் இயக்கம், இதயத்தின் இயக்கம் சீராக இருக்கும். தேவைக்கு ஏற்ப இலைகளை பறித்து உடனே சமைத்தால் அதிக அளவு வைட்டமின்கள் கிடைக்கும். கால் வேக்காடு வெந்தாலே போதுமானது. அதற்கு மேல் வேக வைத்தால் தாது உப்புகளும் வைட்டமின்களும் அழிந்துவிடும். ஆஸ்துமா, மூச்சு திணறல், வாயு தொந்தரவு ஆகியன நீங்க இத்துடன் பருப்பு சேர்த்து சமைத்து உண்ண வேண்டும். நீரிழிவு நோயை குணமாக்கும் இக்கீரையில் செல்லுலோஸ் அதிக அளவில் உள்ளது. குடலும் சுத்தப்படுத்தப்பட்டு மலச்சிக்கல் பூரணமாக நீங்குகிறது. நீண்ட காலமாக மலச்சிக்கலால் அவதிப்படுவோர் வாரத்துக்கு 3 முறை இக்கீரையை சேர்த்துக் கொண்டால் பலன் பெறுவர். இரவில் தூக்கமில்லாமல் அவதிப்படுவோர் கீரை சாற்றை அருந்தினால் போதும். இதிலுள்ள லெக்டேரியம் என்னும் பொருள் தூக்கத்தை வரவழைக்கும். இயற்கை வேளாண்மை என்பது நமது பாரம்பரிய விவசாயமாகும். நமது முன்னோர்கள் வழி வழியாக விவசாயம் செய்து வந்த முறையாகும். இதுவே விவசாயிக்கும் நாட்டுக்கும் நீடித்த நிலைத்த வாழ்வாதாரம் ஆகும். மனிதனும் இயற்கையின் ஓராங்கம்தான். இயற்கை விவசாயம் என்பது இயற்கை சூழலை பிரிந்தோ அல்லது மாற்றியோ நிலையான உற்பத்தி நல்ல சூழலை உருவாக்காது. மண் என்பது ஓர் உயிர் உள்ள பொருளாக கருத வேண்டும். தாவர மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் தோற்றுவித்தது மண். அவைகளுக்கு உணவளித்து வளர்த்து ஓர் உயிர் சூழலை பராமரித்து காலம் காலமாய் நிலைத்து நிற்கும், தன்னையும் புதுப்பித்துக் கொண்டே வாழ்வளிக்கும் இயற்கை தந்த ஒரு பொருள்தான் மண். இயற்கை வேளாண்மை செய்வதனால் நமக்கும் நமது உடலுக்கும் நாட்டுக்கும் மண்ணுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகள். ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்வதனால் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி காண்போம். விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகள் மற்றும் பாதிப்புகள். முதலில் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள். 10 முதல் 15 நபர்களில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அடைகின்றனர். மனித உடம்பில் அதிகப்படியான நச்சுத்தன்மை விஷம் தங்கியுள்ளது. கண் பார்வை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சி பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகத்திலேயே இந்தியர்களின் உடம்பில்தான் அதிகளவு பூச்சிக்கொல்லி மருந்து தங்கியிருக்கிறது என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். உலகத்திலேயே தென்னிந்தியாவில்தான் அதிகப்படியான ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அதிகப்படியான வியாதிகளும் இங்குதான் உள்ளது. மேலும் பிஎச்சி, டிடிடி நச்சுத்தன்மை கூடியுள்ளது. மன உளைச்சல், டென்ஷன் அதிகமாகி போன மனித உறவுகள் வாழ்க்கை தரம் குறைந்துவிட்டது. மனிதனின் சராசரி ஆயுள் காலம் மிக மிக குறைந்துவிட்டது. வயிற்றுப்புண், கை கால் வீக்கம், சோர்வு, நடுக்கம் போன்ற எண்ணிலடங்கா புதுப்புது நோய்களின் பாதிப்புகள் உண்டாகின்றன. இனம் கண்டுகொள்ள முடியாத வியாதிகள் மனிதனை பிடித்துக் கொண்டுள்ளது. நஞ்சில் விளைந்த உணவுப் பொருள்களை உண்டு மக்கள் உயிர் சக்தியை இழந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து பல்வேறு நோய்கள் உருவாவதற்கு அடித்தளமாக உள்ளனர். ரசாயனத்தில் விளைந்த காய்கறிகள், பழவகைகள், தானியங்கள், உணவுப் பொருட்கள் அதன் தன்மையை இழக்கின்றன. பல்வேறு கொடிய நோய்கள் ஆண்டுதோறும் நம்மை அச்சுறுத்துகிறது. சுவாசம், இறைப்பை, மூச்சுக்குழல் நோய்கள் உண்டாகின்றது. இனி சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். புவி வெப்பமயமாதலுக்கு மண்ணில் ரசாயன உரம் பயன்படுத்துவது ஒரு முக்கிய காரணமாகும். பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுகிறது, மண் பாதிக்கப்படுகிறது, புல்லில் விஷம் ஏறுகிறது, புல்லினால் கால்நடைகள் பாதிப்படைகிறது. ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை இயற்கை சூழலையே மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது. பருவகால மாற்றம் சரியாக நடைபெறாததற்கு முக்கிய காரணமாகும். பாரம்பரிய உயிர் சூழல் மற்றும் தாவரங்கள் தோன்றாமை
நன்மை செய்யும் பூச்சிகள் அழிகிறது, மலட்டு விதைகள் அதிகமாக உற்பத்தியாகிறது. மலட்டு விதைகளின் மகரந்த துகள்கள் காற்றின் மூலம் பரவி விளை நிலத்தை பயனற்றவையாக ஆக்கிவிடுகிறது. மண்ணில் ஏற்படும் பாதிப்புகள். வருடத்திற்கு 86,000 டன் பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்து மண்ணில் கொட்டப்படுகிறது. பயிர்களில் பலவிதமான நோய்

பூச்சிகள் உருவாவதற்கு விவசாயத்தை அளிக்கும் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்ணின் தன்மையையும் தேவையான ஆக்சிஜன் செல்லும் நுண்துகளையும் அடைக்கின்றது. நீர்பிடிப்பு தன்மையை குறைக்கின்றது. நிலத்தடி மற்றும் மேல்நீரை அதிகமாக ஈர்த்துக் கொள்கிறது. இயற்கையான காலநிலைக்கு ஏற்றவாறு மண் மாறும் தன்மையை குறைக்கிறது. பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணுயிர் காரணிகளை சிதைக்கிறது. நிலத்தடி நீரும் மேல்மட்ட நீரும் கிரகிக்கப்படாத செயற்கை உரங்களின் எஞ்சிய கழிவுகளால் மண் நஞ்சாகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரசாயன உரமிட்டதால் மண் பாதிப்பு, மண்ணின் தரம் குறைதல், விளைச்சல் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் அதிகரிப்பு, வேர் வழியாக கதிர்வரை விஷம் ஏறி சாப்பிடும் உணவு வரை பாதிப்பு, பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதனால் 1% மட்டுமே செடிக்கு செல்லும், 99% வரை மண்ணுக்கு செல்கிறது. ரசாயன உரம் பயன்படுத்துவதால் விதைகள் மூலம் பரவும் களைகள் காற்றில் வேகமாக பரவி அதிகப்படியான களைகளை உருவாக்குகின்றன. விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் கட்டுக்கடங்காத விலையேற்றம், போக்குவரத்து செலவு, ஆள்கூலி அதிகமாதல், ரசாயன உரம் பயன்படுத்த தேர்வு செய்வதில் குழப்பமான நிலை, இதனால் வீண் விரய செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயற்கை விவசாயத்தால் ஏற்படும் நன்மைகள். இயற்கை உணவுப் பொருட்களால் ஏற்படும் நன்மைகள். நச்சுத்தன்மையற்ற கிருமிகள் இல்லாத உயர்தர உணவுப் பொருட்கள் உண்கிறோம் என்கின்ற திருப்தி ஏற்படுகின்றது. மனிதனின் வாழ்வு நோயற்றதாகவும் ஆயுளையும் கூட்டுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நல்ல ஆரோக்கியமான உணவு அமைகிறது. இயற்கை விவசாயத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள். வெப்பநிலையை சரியாக வைத்து அதிகமான பயிர் உற்பத்தி ஏற்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் நிலம், நீர், காற்று தூய்மையாக வைத்திருக்கிறது. நல்ல காற்றோட்டமும் காற்றில் உள்ள தழைச்சத்து, புரோட்டீன், 78% சத்துக்களை முழுமையாக கிரகித்துக் கொடுக்கக்கூடிய தன்மை இயற்கை வேளாண்மை பச்சையத்துக்கு மட்டுமே இருக்கிறது. அயல் மகரந்து சேர்க்கை நடைபெறுகிறது. சூரிய ஒளி சேர்க்கை நன்றாக நடைபெறுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்துக்களை சுலபமாக ஈர்த்துக் கொடுக்கிறது. சீதோஷ்ண நிலையை சரியாக தக்க வைத்துக் கொள்கிறது. இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட உணவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவாகும். இயற்கை வாழ் உயிரினங்கள் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் மண்ணிற்கு ஏற்படும் நன்மைகள். மண்ணின் வளமும் பயிரின் வளமும் இணைந்து மேம்படுகிறது. மண்ணின் கட்டமைப்பு சீர்படுவதோடு வேர்களின் ஓட்டமும் மேம்படுகிறது. எந்த நச்சுக் கழிவுகளையும் மண்ணில் விடுவது இல்லை. மகசூலை நல்ல விதத்தில் பெருக்குகிறது. மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்துக் கொடுக்கிறது. மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் நுண்ணுடு சத்துக்களை எடுத்துக் கொள்கிறது. மண் பாதுகாப்பு அளித்து நல்ல மகசூலை பெருக்குகிறது. தாவரங்களின் தண்ணீர் பிரச்சினை மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து தாக்குப்பிடிக்கிறது. அனைத்து வகையான தாவர சத்துக்களை கொண்ட ஓர் அங்க உரமாகும். காற்றோட்டம் ஈரப்பதம் சீர்படுகிறது. மண்ணின் தரம் உயர்கிறது. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணின் கார அமில தன்மையை கட்டுப்படுத்தும் இந்த விவசாயம் 100% நீடித்த நிலைத்த வாழ்வாதாரத்திற்கு உரிய விவசாயம் ஆகும். மண்ணில் கரிம சத்தை அதிகப்படுத்துகிறது. 1 கிராம் கரிமச்சத்து 20 கிராம் தண்ணீரை இழுத்துவிடும். இயற்கை விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செயலளவில் அதிக மகசூலை பெறுகிறோம். மண்ணில் நுண்ணுயிரிகளை அதிகரிக்கும் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். மேலும் என்சைம்களை உருவாக்குகிறது. களையை கட்டுப்படுத்துகிறது. அதிகப்படியான விளைச்சல், அதில் அதிகப்படியான முளைப்பு திறன், அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டது. நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதாரமே மண்ணில் உள்ளது. விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை கைவிட்டது ஏன்? இயற்கை உரங்களை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை, இயற்கை கழிவுகளை மக்கவைக்கும் முறைகள் தெரியாமை, விவசாயத்தில் ஈடுபடும் கடினமாக உழைக்கும் தன்மையையும் குறைவதால். பசுமை புரட்சியின் மூலமாக தொடர்ந்து செய்த ரசாயன முறை விவசாயத்தால் எல்லை மீறிய அபாயகரமான விளைவுகள் ஏற்பட்ட பிறகு அரசாங்கமும் விவசாயிகளும் விழித்துக் கொண்டுள்ளன. காலப்போக்கில் இயற்கை விவசாயம் உலகளாவிய அளவில் விரிந்து பறந்துள்ளது. மனிதன் கலாச்சாரத்தை மறந்தான், காலத்திற்கு அடிமையாகிவிட்டான். காலம் மனிதனை ஆட்டுவிக்கிறது, மனிதன் மாட்டிக்கொண்டான். புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்பால் விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பு, விளைச்சல் பாதிப்பு, உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்காமை, பருவமழை தவறுவது, ஆட்கூலி அதிகரிப்பு போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளினால் விவசாயத்தில் அக்கறை காட்டாமையே காரணமாகும். தொழில்துறையில் வேலைவாய்ப்பு நாட்டம் அதிகரித்துள்ளதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பால் அதிகப்படியான விளைநிலங்கள் வீட்டுமனைகளாக மாற்றப்பட்டன. பயிரிடப்பட்ட நிலங்களை விட பயிரிடப்படாத நிலங்கள் அதிகமாகிவிட்டன. நகரங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் உள்ள நிலங்களை நில உரிமையாளர்கள் விவசாயம் செய்வதை கைவிட்டு மாற்றுத் தொழில்களுக்கு குத்தகைக்கு விடுகின்றனர் அல்லது விவசாயம் செய்யாமல் இருக்கின்றனர். தொழில்துறை, பணித்துறை, ஊரகம், உள்ளாட்சிக்கு கொடுத்த முக்கியத்துவம் விவசாயத்திற்கு கொடுக்காததும், எதற்கெடுத்தாலும் மேலை நாட்டு பண்பாட்டை பின்பற்றுகிறோம், நாம் நமது பாரம்பரிய அறிவை வளர்ச்சியை பின்பற்றாதது சிந்திக்காததுதான்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக் காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பண்ணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக் ஞானந்தா பிரான்சின் அலெரிசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியோட முதல் நேர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க? ஹலோ வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்துன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: இரவை இதமாக்கும் என்ன?
0: ஹலோ வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க சார்.
1: இரவை இதமாக்கும் இன்னிசை பாடல்களை வழங்கி எங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் ஊட்டி பண்பலைக்கு இனிமையான இரவு நேர வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியோடு பயணிக்க வந்திருப்பது பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், என்ன மாதிரி பாடல் கேட்கலாம் இரவு நேரத்தில்? அமைதியான பாடல்கள், எந்த மாதிரி பாடல்?
1: ஒரு அருமையான பாடல் இந்த இரவு நேரத்துல கேட்கும் போது அவ்வளவு ஒரு இனிமை.

0: இதற்கு வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே என்ற பாடல்.
1: ஓகே, என்றைக்கும் ஆனந்தமா இருக்கட்டும் உங்களுக்காக.
0: ஆமாங்க சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யார் எங்கேன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: யார்? சென்னையிலிருந்து
0: ராஜேஷ். நலமா இருக்கீங்களா?
1: நலமா
0: இருக்கும் சார். சென்னையில இரவு நேரத்துல எந்த மாதிரி இருக்கு உங்களுடைய சூழ்நிலை?
1: கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா
0: கொஞ்சம் ஓகே. ராஜேஷ் என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கண்டிப்பா இந்த இதுமான இரவு எல்லாம் இந்த நேரத்துல எனக்கு வந்து சின்ன தம்பி திரைப்பட தூணியிலே ஆடவல்ல அந்த பகுதி.
0: ஓகே ராஜேஷ், உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு, கேட்டு ஜெய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: நான் திருப்பூர் மாவட்டம் அவினாஷ் இருந்து பிரபு பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா பிரபு?
1: நல்லா இருக்கேன். மழைங்களா சார்?
0: ஓகே. ரோட்டோரத்தில் நின்று இருக்கீங்கன்னு
1: நினைக்கிறேன். இப்போ உள்ள வந்து பாரு.
0: ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் பிரபுக்கு?
1: மெல்ல திறந்த ஊரு சனம் தூங்கிருச்சு சார்.
0: ஓகே, தூங்கிட்டாங்களா எல்லாருமே?
1: நீ பாட்டு கேட்ட தூங்கிடலாம் சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: ஓகே,
0: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாரு எங்கிருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களுடன் அன்புடன், நான் ராஜு, ஊட்டி செயின்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் சகோதரமே.
0: எப்படி இருக்கு நம்ம ஊர் கிளைமேட், அதை சொல்லுங்க.
1: நம்ம ஊர் கிளைமேட் சூப்பரா இருக்குது, ஒரு இதமான சில்னஸ். அதாவது எப்படின்னா, ஜூன் மாசம் இன்னும் வரல, இப்பவே வந்த மாதிரி ஒரு சில்னஸ் இருக்கு, ஆனா நல்லா ஹீட் இருக்கு.
0: ஓகே ஓகே, சந்தோஷம். என்ன பாடல் கொடுக்கலாம் ராஜு?
1: எனக்கு வந்து இதே கோவில்ல இருந்து யார் வீட்டு ரோஜா, யார் வீட்டு அந்த போடுங்க, யார் வீட்டு ரோஜா பூ பூ.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் சேர்ந்து காற்றழுத்த வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி ராஜு, உங்களுக்கான பாடல் இதோ.

0: நம்ம கூட அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா சந்திரசேகர்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஊட்டியில மழையா, எப்படி இருக்கு கிளைமேட்?
0: ஊட்டி அருமையா இருக்கு சார், நல்ல
1: வேலூர்ல மழை வரா மாதிரி இருக்கான? மழை வரல சார்.
0: ஓகே ஓகே ஃபைன், சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? அம்மன் கோவில் கிழக்காலே, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து சின்ன மணி குயிலே. இந்த பாட்டினுடைய இசை, காட்சி அமைப்பு, வரிகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: நிச்சயமாக, இது உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றி, வணக்கம்.

0: 8:36 சூப்பராக கேட்டுட்டே இருக்கோம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார், எங்க இருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்
0: சார். நல்லா இருக்கீங்களா சத்யநாராயணன்?
1: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சத்யநாராயணன். சொல்லுங்க, என்ன பாடல் வந்துருக்கீங்க?
1: தம்பிக்கு எந்த ஊரு?
0: தம்பிக்கு
1: பாடல் வந்து காதலின் தீபம்.
0: என்னங்க சார்?
1: காதலின் தீபம்.
0: ஓகே சத்யநாராயணன், உங்களுக்கான பாடல் உங்களை தேடிட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், மஞ்சூர்லேருந்து சிவகுமார் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா சிவகுமார்?
1: சார் ரொம்ப அருமையா இருக்கேன். நான் மஞ்சூர்ல சலூன் கடை வச்சிருக்கேன். என் கடையில காலையில இருந்து நைட் நான் சாத்துற வரைக்கும் நம்ம பண்புரை தான் சத்தமா வரைக்கும் ஓம்ட்டு.
0: ரொம்ப சந்தோஷம் சார், மிக்க மகிழ்ச்சி.
1: அதே மாதிரி நீலகிரியுடைய அடையாளமா இன்னைக்கு உதகை வானொலி திகழுது. தெல்ல தெளிவா நேயர்கள்ட்ட ரொம்ப கருவும் கரிசனையா ரொம்ப கருத்து கேட்கிற விருப்பப்படல் தலை இந்த அறிவிப்பாளர்கள் நிலை இயக்குனர் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார்.
0: நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. என்ன பாடல் கொடுக்கலாம் சார்?
1: சார் எனக்கு பிரபுனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மனசுக்குள் மத்தாப்புங்கிற படத்துல இருந்து ஓ பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதுங்கிற பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கா சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கணும் சார். நான் ஏலக்காட்டு போய் மணிதாசன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா மணி?
1: நல்லா இருக்கணும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. என்ன பாடல் கொடுக்கலாம் மணி?
1: ரயில் பயணங்கள்ல அமைதிக்கு தேவைதான் சொன்னீங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி காலர் யார்கிட்ட யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
1: வெளியே வெளியே வந்துட்டேங்க சார்.
0: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து
1: சார்? திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில இருந்து கண்ணன் பேசுறேன்
0: சார். கண்ணன், நல்லா இருக்கீங்களா கண்ணன்?
1: நல்லா இருக்கு சார்.
0: எப்படி இருக்கு திருப்பூர் பகுதி எல்லாம்?
1: கிளைமேட் மழை வர மாதிரியே தான் சார், ஆனா மழை இல்லைங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? சம்சார சங்கீதம் படத்தை வந்து ஒரு நல்ல பாட்டா போட்டுருங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்க சார்.

0: Uttar Pradesh and Vidarbha till tomorrow. Heavy to very heavy rainfall is predicted in the Andaman and Nicobar Islands tomorrow and for the next 2 days in the southern states and parts of northeastern region. IMD has said that the southwest monsoon is likely to set in over Kerala on the 26th of this month with a model error of plus minus 4 days. It added that the conditions are favourable for the advance of southwest monsoon over parts of South Bay of Bengal, Andaman Sea and Andaman and Nicobar Islands during the next 24 hours. The Indian Wushu team delivered a commanding performance at the 11th Sanda World Cup, winning 2 gold, 1 silver and 2 bronze medals in Macau. The women athletes in particular put up a stellar display by securing both gold medals from the 6-member contingent. In the women's 75-kilogram category, Border Security Force athlete Shivani defeated a Russian opponent to clinch the gold medal. Aparna also produced a brilliant performance in the 52-kilogram category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded the historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153-5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Corps rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எஜுகேஷனை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கத்துக்கல, அங்க வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷன் அடிப்படையில் அதனால் நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம்

0: சப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹேவ் டு அட்டெண்ட்.
1: இன்னொன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார் என்னன்னா, டாக்டர் நர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தான் பாக்குறோம்.
0: கட்டாயம், அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்தான் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க சொல்றதை நான் வாங்கணும், நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால் கொடுத்து சரியாக கொடுக்க முடியலனா கூட, நீங்கள் சொல்கிறத நான் ரிசீவ் பண்ணுற ரிசீவிங் எண்டில் நான் ப்ராப்பராக இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில் நான் பார்க்குற எண்ணிக்கை வந்து கூடிகிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவியேற்கும் முன்பு 127 கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்தளவு நோயாளிகள் வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்டுன்னு 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அதை சிரித்து பேசிகிட்டு இருக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது டியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு செவிலியராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் வச்சிங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் முகத்தை கட்டிட்டான்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்கள் பேஷண்ட் டிசார்ஜ் வாங்கி போயிடும்.
1: ஆமாம்,
0: முறைக்கிறாங்க,
1: ஆனால்
0: நான் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது. அவங்க பணி சுமையின் காரணமாக கூட ஒரு சில நேரங்களில் தடித்த வார்த்தைகளையோ இல்லை ஒரு டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பேஷண்ட் தான். அதனால திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாம வந்து செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நர்சஸ். அதனால நர்சஸ்க்கு நான் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, 1000 விஷயங்கள் இருக்கும். வீட்டில் உங்களுக்கு பல மனசூழல் இருக்கும், ஒரு நர்ஸ் வந்து 40 பேஷண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்முகத்துடன் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளனுடைய ஆசீர்வாதம் நீ வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லுவேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இசிஜி எடுத்து மாற்றுக்கருத்து
1: நீங்க வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டு கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்கன்னா கூட அப்போ கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாமல் ஒரு 4 வாரத்தை வந்து நல்லபடியாக பேசினா அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அதை மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்கிற வார்த்தையில் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதில் அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ளே போக போகிறோம், அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு பயம் தான் சகோதரம். அப்போ அவங்கள கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் பாய்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ளே கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீங்கள் ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லை வேறு ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், இப்போ இதெல்லாம் ஒரு டாக்டருக்கு டெய்லி ஒரு 100 பண்ணுறது, இப்போ இதில் ஒரு 50 பண்ணுறது, இப்போ அந்த கேசஸ் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ தைரியமாக போயிட்டு தைரியமாக வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. வர கட்லிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தா இன்ஹபிரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமனான்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது.
1: நிச்சயமாக சார்,
0: இப்போ நம்ம போயிட்டு அவங்க இனி திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. சி, அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஜுரி ஆகிருக்கு, ஸ்க்ராச் ஆகி ரத்தம் வந்துட்டு இருக்கு, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இல்லை, ஃப்ராக்சர் இல்லைன்னா நம்ம ஃப்ரீ. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பதுதான் டாக்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையிலும் உனக்கு ஃப்ராக்சர் இல்லை, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணுறேன். கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைங்கிறது அவனுடைய சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்தவரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஸ்கிராச் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதுதான முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்சஸ்ஃபுல் டாக்டர். அதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில் 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன், எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை.

0: வைப்பாங்க. அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஆஸ்பத்திரி தெரிய வரணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டராகவும் சக்சஸ்ஃபுல் நர்ஸாகவும் சக்சஸ்ஃபுல் பேராமெடிக்கல் ஸ்டாஃபாகவும் வருவாங்கன்றதுல இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க ட்ரையாஜிங் பண்ணுவாங்க. இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் கோர்ஸ்லாம் இருக்கு. அவங்க வந்து வந்த உடனே அந்த வைட்டல் பேல உட்காந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர் பிபி அப்புறம் பல்ஸ் பார்க்கறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பேஷண்ட் நல்லா ஆயிட்டு போறாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
1: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்கறது வந்து மருத்துவர்களை தான், அப்படிதான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வியாதியிலிருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட பேசுற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேரில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்புகளை படிக்கிறவங்களையும் பார்க்குறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் சார். இப்போ நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்ன்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்ல, ஒரு 40 வயசு கடந்தவங்கனா கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்கு சார்?
0: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான். ஒன்று வந்து எய்ம்ஸ்ல இருக்கு, 2வது வந்து நம்ம கிண்டியில வந்து நான் நிற்கும்போது அது துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போது 58 ஒரு காலத்தில் சராசரியாக வயதுங்கிறது 64 ஆயிடுச்சு. அது இன்னமும் கூடுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால லாங்கிவிட்டி அதிகமாகிட்டோம். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னு பார்க்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை இது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நேஷனல் சொல்கிறீங்க 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்கு, கேர்டேக்கர் கோர்ஸ் ஒன்று நாங்க இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு இது பத்தியும் வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் ட்ராப் அவுட் அதில் வந்து நம்ம பெருசாக வந்து பிளஸ் டூலாம் வைக்கல, 10th ஃபெயில் அவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு. அவங்க என்னன்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பதுதான் அந்த 3 மாசத்தினுடைய கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போறது, அப்புறம் அவங்க வந்து நர்சிங் கேர்ல என்ன பண்றது, அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் எப்படி கொடுக்கறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 மாசம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டில் எம்ப்ளாய் பண்றது ரெடியாக அதேதான். அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்ததால இந்த கேர்டேக்கர் கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 ருபீஸ் பர் மந்த் நீங்க வேலை போகும்போது அந்த மாதிரியான கோர்சஸும் இருக்குங்க, கேர்டேக்கர் கோர்ஸ் சொல்லிட்டு.
1: இதே மாணவர்கள் நோட் பண்ணி
0: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
1: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம், வயதானவங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்ப வந்து கூட்டு குடும்பங்களா இல்ல. இன்னொன்னு வேலை நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்துதான் இங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா
0: இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா USAல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியா ஒரு கம்யூனிட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஜீரியாட்ரிக் கேர் ஹோம் ஒன்று இருக்கு சென்னையில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
1: இது வரைக்கும் தெரியல.
0: எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ காலில் பேசுறது கொள்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பாத்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை அவங்களும் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பாத்தீங்கன்னா அவங்கள பாத்துக்கிறதுங்கிறது வந்து நீங்க ஆளை வச்சு
1: அவங்களையும் கூட கூட்டு போக முடியாத
0: ஒரு சூழல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடையது. இங்கே கூட பே வார்டெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு உலக இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எம்எஸ்சி சைக்காலஜிலாம் சொல்லிக்கும் பாருங்க, அந்த கோர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்கறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவோம், அவங்களோட யாராவது பேசணும். அந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு
1: கேட்டீங்கன்னா 4 வாரத்தை
0: நம்ம கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்களா, அதுதான் தேவை.
1: இன்னொன்று அந்த சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரி அவங்க இருக்காங்க
0: நினைப்பாங்க. ஸோ இது அந்த ஒரு சூழல் வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற கோர்சஸும் இருக்கு நமக்கு எம்எஸ்சி சைக்காலஜி

கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து எம்ஏ சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மன ரீதியாக பிடிச்சிருக்கணும். பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது.

0: ஓஆர்ஜி அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 044-298-6206 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: மிக்க நன்றி சார்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது முடிகொண்டான் எஸ்என் ரமேஷ் அவர்களின் வீணை இசை, வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். முதலில் ஜெய ஜெய சுவாமி என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், நாட்டை ராகம் ஆதிதாளம்.

நேரம் 10:19:25. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிகொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் வீணைசை. வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை. தோடி ராகம் மிஸ்ரா சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை முடிகொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் வீணைசை கேட்டீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாழ்வே மாயும் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் சிம்லா ஸ்பெஷல்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.7°C, இயல்புக்கு 4.7°C குறைவு. குறைந்தளவு 28.6°C, இயல்புக்கு 0.2°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.1°C, இயல்புக்கு 5.3°C குறைவு. குறைந்த அளவு 28.9°C, இயல்புக்கு 1.1°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 86%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும் குறைந்த அளவு 26-27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வையை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா. காலை 9 மணிக்கு அரங்கிசை தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர் ஆகியோர். தொடர்ந்து ஒரே வீட்டில் தனித்தனி உலகம் உரை வழங்குபவர் எஸ் ஜனனி, பெண்கள் வலிமை தேசத்தின் பெருமை எஸ் மோனிஷா வழங்கும் உரை. 12:10 சங்கீத சாரல் கே தாரிணி அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எல் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அட்டல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 348வது பகுதி. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம். 8:45 கேலக்சி அன்பியான் ஆங்கில நிகழ்ச்சி. பங்கேற்போர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பரப்புரையாளர் ஆசிரியர் பி ஸ்ரீகுமார் ஆகியோர். 10 மணிக்கு அகில பாரத இசை பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் அவர்களின் கையால். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.